0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற ஆகஸ்ட் 15 தேதிக்குள்ள KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில நம்மளுடைய குறிக்கோள் உயர்ந்ததாவும் சிறந்ததாவும் இருந்தா மட்டும் பயன் கிடையாது. அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும். அதற்கான முயற்சிகள்ல இடைவிடாது ஈடுபடணும். கொண்ட குறிக்கோளில் மாறாத ஆர்வம் கொண்டவர்களாய் வாழணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. குறிக்கோளை வகுத்து கொண்டால் மட்டும் பத்தாது, அந்த குறிக்கோளில் அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். நமது கொள்கையிலோ குறிக்கோளிலோ நல்ல நம்பிக்கை இருக்குமானால் தோல்விகளை கண்டு பயப்பட மாட்டோம். முயற்சிகளில் தொடர்ந்து முன்னேறுவோம். வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி. குளம் ஏரிகளில் தேங்கி கிடக்கும் நீர் போல இருந்து விடக்கூடாது. சீராக வாழாவிட்டால் சிதைந்து போகும் வாழ்வு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இல்லாவிட்டால் பின்னே தள்ளப்பட்டு விடுவோம். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு கால பொருத்தமான ஆற்றல் வேண்டும். மனதில் உறுதி குலையாமல் இருக்க வேண்டும். ஒப்பற்ற உயர்வான லட்சியம் ஒன்றை வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். துன்பங்கள் எது வந்தாலும் சமாளிக்க கூடிய துணிச்சல் வேண்டும். எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் முன்னேற்றம் ஏற்படுவது நமது கண்களுக்கு தெரியும். முயற்சியே இல்லாமலும் சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு, திடீரென குதிரை பந்தயத்தில் கொள்ளை பணம் கிடைத்தல், புதையல் எடுத்தல், இது பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அறிவுலகத்தில் அவை வெற்றிகளாக மதிக்கப்படுவதில்லை. உண்மையான வெற்றி என்பது பல நாள் உழைப்பின் பல நாள் முயற்சியின் இனிமையான ஒரு முடிவு. முன்னேற்றம் என்பது படிப்படியாக அடைய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் திடீரென வெற்றியை அடைய முடியாதல்லவா? எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வாகனத்தை முழு வேகத்துடன் உடனே இயக்க முடியுமா? நிதானமாக சென்று முழு சக்தியையும் சேர்த்து கொண்டு முழு வேகத்தையும் காட்ட வேண்டும். அதே போல எந்த விஷயத்திலும் மெல்ல மெல்லதான் முன்னேற்றம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சோம்பலாய் இருப்பதை விட முயற்சி செய்வதே நல்லது. எந்த செய்கைக்கும் பலன் உண்டு, எதுவும் வீண் போவதில்லை. நாம் எதை செய்தாலும் விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். வெற்றியை அடைவதற்கு விடாமுயற்சியே அடிப்படை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கல்வி, அதிகாரம் 40, குறள் எண் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உண்மையான கண்ணுடையவர்கள் என போற்றப்படுபவர்கள் கற்றறிந்த அறிஞர்களே. கல்வி கற்காதவர்களின் முகத்தில் இருக்கும் இரண்டு கண்களும் கண்கள் அல்ல, அவை இரண்டும் புண்களே ஆகும் என கல்வியின் மேன்மையை திருவள்ளுவர் இந்த குறள் வழியாக உணர்த்துகிறார். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்ன தெரிஞ்சுக்கலாமா? கலிங்கன் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு கல்வி அறிவு கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒரு ஆணவம் இருக்கும். தான் கிட்ட இருக்கிறது போல சொத்து ஆபரணங்கள் யார்கிட்டயுமே இல்ல. கல்வி கற்பது எல்லாம் வீணானது, அதற்காக நேரத்தை செலவிடுவது பயனற்றது. இதுதான் அவருடைய கருத்து. ஆக புலவர்கள் யாரையும் மதிக்க மாட்டாரு. ஒரு நாள் வறுமையில் வாடிய புலவர் பாடி பரிசில் பெற வந்தாரு. புலவருக்கு மன்னர் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சாரு. கல்வி கற்பதற்கு தாங்கள் ஒதுக்கிய நேரத்தை, காலத்தை பொருள் சேர்ப்பதற்கும் சொத்துக்களை குவிப்பதற்கும் பயன்படுத்தி இருக்கலாம். எதற்கும் பயனற்ற இந்த கல்வியை கற்றதால் இப்பொழுது நீங்கள் என்னிடம்தான் வந்து நிற்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாராம். உடனே புலவர், என்னுடைய காலத்தின் கோலம் சூழல் உங்ககிட்ட நான் வந்து நிக்கலாம், ஆனா கல்வி பயனற்றது அப்படின்றத நான் ஒரு நாளை ஏத்துக்க மாட்டேன். இந்த கல்விய யாரும் என்கிட்ட இருந்து திருட முடியாது. நான் யாருக்கெல்லாம் கொடுக்கறனோ எனக்குள்ள அது பெருகதான் ஆரம்பிக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற இந்த பொண்ணும் பொருளும் திருடக்கூடியது, யாருக்காவது கொடுக்கும்போது குறையக்கூடியது. ஆக கல்வியே உயர்ந்தது அப்படின்னு சொன்னாரு. வறுமையிலும் கல்வியை பற்றி உயர்வாக பேசியதால் அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க கல்விய உங்களுக்கான சொத்தா எடுத்துக்கிறீங்க, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருட்களை எடுக்கிறேன், ரெண்டு பேரும் அடுத்த நாட்டுக்கு போவோம், யாருக்கு மதிப்பு அதிகம் பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு பாக்கலாமா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்போ புலவர் அங்க இருக்கக்கூடிய அரசரை சந்திச்சு பாடி பரிசல் பெற்று அவருடைய அரசவை புலவராகவே மாறிட்டாரு. விலை மதிப்பற்ற பொருட்களோடு வந்த இந்த அரசர் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய அரண்மனையை வாடகைக்கு எடுக்கிறாரு. அங்க தங்கி இருக்காரு. விலை மதிப்பற்ற பொருட்களோடு புதிய அரசர் ஒருவர் தங்கி இருப்பதை அறிந்த கொள்ளையர்கள் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொள்ளையிட்டு விட்டு வெறுங்கயராய் அவரை விட்டு சென்றனர். அவருடைய சூழ்நிலையை தெரிஞ்சுகிட்ட புலவர் அரசர்கிட்ட இருந்து தேவையான பணத்தை இவருக்கு வாங்கி கொடுத்து சொந்த நாட்டுக்கே அனுப்பி வைத்தார். அந்த ஒரு நிமிடத்தில் தான் உணர்ந்தார் கல்வியின் மேன்மையை. கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைப்பதை உணர்ந்தார். எனவே திருவள்ளுவர், கல்வி கற்றவருக்கு அறிவால் உலகை புரிந்து கொள்ளும் உண்மையான பார்வை கிடைக்கிறது, கல்வி அறிவு இல்லாதவருக்கு கண்கள் இருந்தாலும் அதன் பயனை முழுமையாக பயன்படுத்த முடியாது, ஆக கண்கள் இருப்பது மட்டும் போதாது, எது நல்லது எது தீமை என்பதை அறியும் அறிவு வேண்டும் எனும் கருத்து இந்த குரல் வழியாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அத சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அடர்ந்த காட்டில் செழிப்பாக வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தில் அழகிய கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த மரமே கிளிக்கு வீடாகவும் உணவளிக்கும் இடமாகவும் பாதுகாப்பான உறைவிடமாகவும் இருந்தது. ஒரு நாள் வேடன் ஒருவன் விஷம் தோய்ந்த அம்பை மான் கூட்டத்தின் மீது எரிய அது தவறுதலாக இந்த மரத்தின் மீது விழுந்தது. அம்பு ஆழமாக பாய்ந்ததால் விஷத்தால் மரம் சிறிது சிறிதாக வாடத் தொடங்கியது. இலைகள் உதிர்ந்தது, கிளைகள் காய்ந்தது. இறுதியில் அந்த மரம் பட்டு போகும் நிலைக்கே வந்துவிட்டது. மற்ற பறவைகள் அனைத்தும் அந்த மரத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டது. ஆனால் அந்த கிளி மட்டும் மரத்தை விட்டு செல்ல மறுத்தது. இந்த மரம் எனக்கு நிழலும் உணவும் பாதுகாப்பும் தந்தது. இன்பமாக இருந்தபோது என்னுடன் இருந்த இந்த மரத்தை துன்பம் வந்த காலத்தில் எப்படி விட்டு செல்வேன் என கூறி உணவு தேடக்கூட அந்த மரத்தை விட்டு அது செல்ல துணியவில்லை. கிளியின் நன்றி உணர்வை இந்திரலோகத்தில் இருந்த இந்திரன் கண்டு ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார். ஒரு முனிவராக தோன்றி கிளியின் முன் பேச்சு கொடுத்தார். இந்த மரம்தான் பட்டு போக போகிறதே, இந்த காட்டில் எவ்வளவோ செழிப்பான மரங்கள் இருக்க ஏன் நீ செல்லவில்லை என கேட்டபோது இன்பத்தில் தோல் கொடுத்த நண்பனாய் இருந்த இம்மரத்தை அதன் துன்ப காலத்தில் விட்டு செல்ல மாட்டேன் என உறுதியாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியது. கிளியின் நன்றி உணர்வை கண்ட இந்திரன் மிகவும் மகிழ்ந்தார். உன் உண்மையான அன்பையும் நன்றி உணர்வையும் கண்டு மகிழ்கிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. கிளி கொஞ்சமும் தயங்காம எனக்காக எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் வாழ்வதற்கு ஆதரவாக இருந்த இந்த மரம் மீண்டும் செழித்து வளர வேண்டும், அதையே வரமாக தாருங்கள் அப்படின்னு கேட்டது. கிளியுடைய உயர்ந்த உள்ளத்தை கண்ட இந்திரன் ரொம்பவே மகிழ்ந்தார். அதன் வேண்டுகோளை ஏற்று அந்த மரம் மீண்டும் துளிர்த்து இலைகளும் பூக்களும் நிறைந்து செழித்து வளர அருளினார். அன்று முதல் அந்த கிளியும் மரமும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. மரத்தை விட்டு சென்ற பறவைகளும் மீண்டும் வந்து குடியேறியது. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இன்ப காலத்தில் உடன் இருப்பது எளிது, துன்ப காலத்திலும் உடன் இருப்பதே உண்மையான நன்றியும் அன்பும் ஆகும். நமக்கு நன்மை செய்தவர்களை அவர்களது துன்பத்தில் ஒருபோதும் கைவிடக் கூடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இஸ்ரவேலின் மன்னன் சவுலுக்கு யோனத்தான் அப்படின்ற ஒரு மகன் இருந்தாரு. யோனத்தான் வீரமும் நல்ல உள்ளமும் கொண்டவர். ஒரு நாள் இஸ்ரவேலின் எதிரியான கோலியாத்தை சவுலின் படையில் இருந்த இளைஞனான தாவீது தன்னுடைய துணிச்சலாலும் நம்பிக்கையாலும் வீழ்த்தினான். இதனால் மக்களிடையே தாவீதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. மக்கள் சவுல் ஆயிரங்களை வென்றார், தாவீது பல்லாயிரங்களை வென்றார் அப்படின்னு தாவீதை புகழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மன்னன் சவுலுக்கு தாவீதின் மீது பொறாமை ஏற்பட்டது. ஆனால் யோனத்தான் தாவீதின் திறமையையும் நல்ல குணத்தையும் உணர்ந்தார். இருவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டார்கள். தாவீதிடம் தேவையான ஆயுதங்கள் இல்லாத போதும் யோனத்தான் தன்னுடைய வில்லையும் ஆயுதங்களையும் தாவீதுக்கு பரிசாக கொடுத்தார். தன்னிடம் இருந்ததை நண்பனுக்காக கொடுப்பதில் அவர் மகிழ்ந்தார். காலப்போக்கில் சவுல் தாவீதை கொல்ல திட்டமிடுவதை யோனத்தான் அறிந்தார். உடனே தாவீதிடம் சென்று, நீ இங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என் தந்தை உன்னை கொல்ல தேடுகிறார் என எச்சரித்தார். அதோடு நின்று விடாமல் தன் தந்தை சவுலிடமும், தாவீது உங்களுக்கு எந்த தீமையும் செய்யவில்லை, அவரை ஏன் கொல்ல வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்கு தீமை செய்வது சரியல்ல என எடுத்து கூறினார். சவுல் யோனத்தான் மீது கோபம் அடைந்து, தாவீது உயிரோடு இருந்தால் ஒரு நாள் உனக்கு அரசாட்சி கிடைக்காமல் போகலாம் என யோனத்தானை எச்சரித்தார். ஆனால் யோனத்தான் தன்னுடைய நண்பனை கைவிடவில்லை. பதவி, அதிகாரம், எதிர்கால அரசாட்சி என எதையும் விட உண்மையான நட்பையே உயர்வாக கருதினார். தாவீதின் உயிரை காப்பாற்ற தொடர்ந்து உதவினார். பின்னர் ஒரு போரில் யோனத்தான் உயிரிழந்தார். தன் அன்பு நண்பனின் இழப்பால் தாவீது மிகவும் வருந்தினார். யோனத்தானின் மகனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவனை தன் குடும்பத்தில் ஒருவனைப் போல பாதுகாத்து வளர்த்தார். இவ்வாறு யோனத்தானின் உண்மையான நட்பையும் தாவீதின் நன்றி உணர்வையும் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் அறிந்து கொள்ளலாம். உண்மையான நண்பன் தன் வெற்றியை கண்டு பொறாமைப்பட மாட்டான். நம் ஆபத்தில் நம்மை கைவிட மாட்டான். பதவியையும் புகழையும் விட நட்பை உயர்வாக கருதுவதே உண்மையான நட்பு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நித்தம் பொருள் திரட்டி வார்மையாய் வாழ்வதற்கு வகை செய்வாய் அல்லாவே.
1: ஆமென். பொல்லாத கவலை எல்லாம் போக்கிடுவாய்.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, கடைசி ஆடி வெள்ளி அப்படின்னால நிறைய ஊர்களில் இன்றைக்கி வந்து கோலாகலமாக சிறப்பாக வந்து இன்றைக்கி நாளை வந்து கொண்டாடுவாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக வந்து இன்றைக்கி நாளை வந்து கொண்டாடுங்க. அப்படியே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் கடைசி ஆடியை வந்து நம்ம சிறப்பாக அப்படியே ஆரம்பித்து அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இன்றைக்கி 14 ஆகஸ்ட் 2026 காலை நேரம் 7:08 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நூறுசாமி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல். மோகன் ராஜன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க, பாலாஜி ஸ்ரீராம் வந்து மியூசிக் டைரக்டர், சின்மை மற்றும் கபில் இவங்க வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. என்னால் ரொம்ப நார்மலான பாட்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது வர்ற வந்து ஒரு சூழல், அந்த படத்தில் ஒரு சூழல் இருக்கு, அது ரொம்ப ஒரு அருமையாக வந்திருக்கும். அப்படி என்ன அப்படின்னா, ஒரு தன்னோட அம்மாவுக்கு 42 வயது இருக்கக்கூடிய அம்மாவுக்கு மகன்கள் 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி, அப்பா இல்லாத ஒரு அம்மாவுக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி அந்த மாப்பிள்ளையை வந்து பிடிச்சு போகும்போது வரக்கூடிய ஒரு பாடல். 42-45 வயசு இருக்கக்கூடிய 2 பேருக்கு குழந்தைகள்னு இருக்குது, அந்த குழந்தைகளுக்கே கல்யாணம் வயசு வந்திருக்கும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பாடல் சூழல் வருமோ அப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டு, நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். இப்போ நேரம் சரியாக 7:21 ஆகிடுச்சு. நீங்கள் நினைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததான் நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள், ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது என்ன, சுதந்திர தினமாக குடியரசு தினமா? இந்த கேள்வியை இன்னும் பல வருஷத்துக்கு கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பசங்க ரொம்ப வேகமாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஆகஸ்ட் 15 தானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர், ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டே போய் பார்த்தா குடியரசு தினம்னு சண்டை போட்டுட்ருக்கேன். அதுதான் கேட்கும்போது மனசுக்கு சங்கடமாக இருந்திருக்கு. ஆகஸ்ட் 15 தெரிஞ்சவங்களுக்கு ஆகஸ்ட் 15 குடியரசு தினமா சுதந்திர தினமா அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. சுதந்திர தினம் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு அன்றைக்கு நாள் தான் நம்ம ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வந்து இருக்கும்போது, இல்லை இனிமேல் நீங்கள் வந்து தனித்த ஒரு நாடாக வந்து செயல்படலாம், சுதந்திர நாடாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு விடுதலை கிடைச்சது தான் சுதந்திர தினம், அது ஆகஸ்ட் 15. சரி, குடியரசு தினம்னா என்ன அப்படின்னா, அது ஜனவரி 26, 1950 கிடைச்சது. அது எதுக்காக அப்படின்னா, நமக்குன்னு ஒரு தன்னிச்சையான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனது. இனிமேல் எல்லாரும் அந்த சட்டத்து கீழே வந்து வரப்போகிறாங்க, இந்தியா முழுக்க ஒரு நாடாக வந்து செயல்பட போகுது. அதுக்கு முன்னாடி வேறு ராஜ்யங்கள் இருந்துச்சு, நம்ம இந்தியாவுக்குள்ளே 530க்கும் மேலான ராஜ்யங்கள் வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்துக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பிரகடனப்படுத்தினது தான் குடியரசு தினமாக வந்திருந்தது. இப்போ நாளைக்கு வந்து சுதந்திர தினம் இருக்கிறதுனால நம்மளுடைய பகுதிகளை நிறைய இடத்துல போலீஸ்காரர் வந்து பாதுகாப்பில் வந்து இருப்பாங்க. நம்ம பாம்பன் பாலத்தை கூட வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து பாதுகாப்பில் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனமாக பத்திரமாக வந்து சுதந்திர தினம் வந்து கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகளில் வந்து கொடியேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக அஞ்சல் நிலையங்களுக்கு வந்து போயிட்டு அந்த கொடிகளை வந்து வாங்கி கொடிகளை ஏற்றி இந்த சுதந்திர தினத்தை சிறப்பாக வந்து கொண்டாடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா ஒரு கடிதம் எழுதுவோமா? என்ன கடிதம், யாருக்காக எழுதும் அப்படின்னு பார்த்து கேட்டா, நம்மளுடைய தேசிய அஞ்சல் துறை அவங்களே வந்து சொல்கிறாங்க, கடிதம் வந்து எழுதுங்க, எழுதி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாருக்கு வந்து எழுதணும், தேசிய அஞ்சல் துறைக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எழுத வேணாம், நம்ம வந்து எழுத வேண்டியது நம்மளோட பூமி தாய்க்கு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையை பாதுகாப்போம் என வந்து உறுதிமொழி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி எதில் வேணால் வந்து எழுதலாம். அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்கும் என் உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தலைப்பு வந்துருக்கணும். இதில் நீங்கள் வந்து கடிதம் வந்து எழுத போகிறீங்க, கட்டுரை கிடையாது, ஒரு அழகான ஒரு கடிதம், ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு அம்மாட்ட பேசுகிற மாதிரி, நம்ம பூமி தாயிட்ட வந்து பேசுகிற மாதிரி, இல்லை பூமி தாயை பற்றி பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். இதை எழுதி, அதுவும் கைப்பட தான் வந்து எழுதணும், பிரிண்டிங்காக வந்துருக்கக்கூடாது. எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 அப்படின்ற முகவரிக்கு வந்து அனுப்பணுமா? இதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்பிக்கலாம். முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602, இதில் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். உங்களுடைய கடிதம் அப்படிங்கிறது 1000 வார்த்தைக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ யாராச்சும் வந்து கடிதம் எழுத ஒரு ஆசையாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் எழுதலாம். நீங்கள் வந்து 18 கீழே இருக்கீங்க, 18 மேலே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த வயது சான்றிதழை மேலே அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரியான ஒரு அட்டாச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு 18 மேலே இல்லை 18 கீழே அப்படின்ற அந்த தகவலும் அவங்களுக்கு கிடச்சிரும், அதையும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் இதில் வந்து பங்கு பெறணும்னா தாராளமாக பங்கு பெறுங்க, எழுதுங்க, எழுதி வந்து லெட்டரை வந்து கொடுங்க, கடிதத்தை வந்து போய் அவங்களுக்கு சேரட்டும், அது மூலமாக உங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 மெழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இந்த விளை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விளை நிலவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ பொதுவாகவே நம்ம தங்க நகைகளில் இந்த கடைகளில் நகைக்கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நகைக்கடைகளுக்குன்னா ஒவ்வொரு இணையதளத்தில் ஆப் வந்துருக்கும். ரொம்ப பாதுகாப்பான ஆப்பு தான் அதே நகை, அந்த கடையோட வந்து பேரில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்திருக்கும். அந்த சேமிப்பு திட்டங்களை வந்து வச்சுட்ருப்பாங்க. இது நம்ம என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய எப்போ காசு இருக்கோ அப்போல்லாம் ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடலுக்கு போகிற சமயத்தில் நம்ம இதை எப்படி வந்து சேர்க்கறது, நம்மளுக்கு வந்து வருமானமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சூழலை, இந்த மாதிரியான ஒரு இணையதள வசதியில் இருக்கக்கூடிய அந்த செயலிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது உதவியாக வந்திருக்கும். எது கன்ஃபார்மாக எது கரெக்டாக வந்து உதவியாக இருக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு இதுதான் வந்து சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆப்பில் வந்து அப்பப்போ 100 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக 11 மாதம் அதில் வந்து சேவ் பண்ணலாம். அப்படி சேவ் பண்ணுற சமயத்தில் அந்த நகைக்கடையிலேருந்துமே நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வட்டி மாதிரி போட்டு அதையும் வந்து சேர்த்து நமக்கு நகை எடுக்கும்போது காசை வந்து தருவாங்க. இப்போ ஒரு கிராம் 1 வருஷத்தில் நம்ம சேர்த்துட்டோம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வருமானம் வருது அப்படின்னா ஒரு 1/2 கிராமம் 1 பவுனும் ஒரு நம்ம வந்து காசு சேர்க்குறோம். அதாவது அதில் வந்து 100 ரூபா 500 ரூபா 300 ரூபா அப்படின்னு நம்ம போட்டு சேர்த்துக்கிட்டே வந்து இருக்கோம் அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு 11 மாதங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டியூரேஷனில், அதில் நம்ம அப்பப்போ போகிற போடுற காசு கடைசியாக ஒரு காலகட்டத்தில் ஒரு தொகையாக வந்து மாறும். அது நம்ம காசாக எடுக்க முடியாது, போய் நகையாக வந்து வாங்கிக்கலாம். நகை வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். அதுவும் வட்டியும் வந்து உங்களோட சேர்த்து வந்து தர்றதுனால 5% வட்டியிலேருந்து ஆரம்பிக்குது. 5% நம்ம போடுற காசுக்கு கூடுதலாக வந்து அவங்க வந்து சேர்த்து தருவாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தினசரி வேலை பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்கறது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்களில் பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 180 ரூபாய் 50 பைசா இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101 ரூபாய் 50 பைசா விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,635 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,220 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,931 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 113,760 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல்கள் வந்து இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்னைக்கு என்ன தினம், சிறப்பான தினம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவ்வளோ சிறப்பான தினம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தினம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடச்சிது. சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து பலதரப்பட்ட நாடுகளாக வந்து பிரிஞ்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். நமக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானாக வந்து பிரிஞ்சது, அப்புறம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் வந்து பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பிரிஞ்சது. இதெல்லாம் ஒரு முக்கிய ஒரு தினமாக வந்து இருந்தது. 14/1947 சுதந்திர தினத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடியே சுதந்திரம் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம், அதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் 2 நாடுகளாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. எங்களுக்கு தனித்தனி நாடுகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேச பிரிவினை வந்திருக்கு இல்லையா, அது உண்மையிலே நம்ம இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து காணாமல் போனாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க, எங்கே போனாங்கனே தெரியல, பல குடும்பங்கள் அழிஞ்சது, பல வீடுகள் வந்து எரிக்கப்பட்டது, அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது. சுதந்திரம் வந்து கிடைக்க போகுதுன்னா சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் கலவரம் அப்படின்னா சுதந்திரம் வந்து கிடைக்க போகுது, அதோட தாண்டி 2 நாடுகள் ஒரு நாட்டிலேருந்து பிரிய போகுது அப்படின்னா அந்த பிரிய போகிற நாடுகளுக்குள்ள மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து வரும். அந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம கபடி விளாடும் போது கூட ஒரு விஷயத்த சின்ன வயசில் வந்து பண்ணுவோம், கபடி விளாண்டுட்டு ஒரு டீம் வந்து தோத்துருச்சு அப்படின்னா அந்த தோத்த டீமுக்குள்ளே ஜெயிச்ச டீம்காரங்க அந்த பழைய கட்டத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து குத்தி உங்கள் கட்டத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டும். கிட்டத்தட்ட அதே விஷயத்த பெரிய அளவில் வன்முறையாக வந்து பண்ணால் எப்படி இருக்கும், அந்த நாடு வந்து கிடச்சிச்சில நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் இருக்கட்டும் சரி, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்ப போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டதாக இருக்கட்டும் சரி, இப்படி மக்களை மாற்றி மாற்றி 2 பேர் விரட்டி விட்டுக்கிட்டது, அவங்கள வந்து கொலைகள் வந்து செஞ்சதுன்னு சொல்லிட்டு நிறைய ரத்தம் வந்து இந்த 1947 August 14 வந்து வடிஞ்சது நம்ம இந்தியாவில். ரொம்ப அதிகமான ரத்தங்கள், சுதந்திர போராட்டத்துக்குள்ள அவ்வளோ மக்கள் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம மக்களே நம்மளே மாற்றி மாற்றி கொண்டுகிட்ட ஒரு தினம். இவ்வளோ வந்து இப்படி எல்லாத்தையும் நிச்சயமாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இப்படி ஒரு விஷயம் நடந்தது நம்ம சுதந்திரத்துக்கு பின்னாடி, இப்படி ஒரு ரத்த சரித்திரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு சுதந்திரம் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு இப்போ எல்லா மக்களும் ஒரு ஒற்றுமையாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி ஒற்றுமையோட சிறப்பாக நம்ம இந்தியா வந்து எப்போவுமே வந்து இருக்கணும். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:15 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இதுல மொத்தமா 5 விதமான போட்டிகள் வந்து இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் வந்து நடக்கும். 5 விதமான ஒரு பிரிவுகள் வந்து இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, மாணவர்கள் பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் பிரிவு, பொதுமக்கள் பிரிவு, அரசு ஊழியர்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் வந்து இருக்கும். இதில் மாவட்ட அளவிலான போட்டிகள், மண்டல அளவிலான போட்டிகள், மாநில அளவிலான போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்க போகுது. இதில் முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த பிரிவில் வேணால் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் வந்து பொதுமக்கள் பிரிவில் வந்து கலந்துக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் வந்து கலந்துக்கலாம், அரசு ஊழியர்கள் பிரிவிலையும் வந்து கலந்துக்கலாம், கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியும் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நீங்கள் இதில் முதல்ல கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா cmtrophy.sdat.in அப்படின்ற இணையதள முகவரியில் நம்ம வந்து இது பற்றின தகவல் இருக்குது. நம்ம வந்து விண்ணப்பிச்சிக்கலாம், இல்லை இசேவை மையங்களில் போய் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நல்லா விளையாடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல கோச் ஒருத்தவங்க தெரிஞ்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்மளுக்காக விண்ணப்பிச்சு தருவாங்க. இதில் பள்ளிகள் பிரிவில், இந்த கல்லூரிகள் பிரிவில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் 2008 முன்னே வந்து நீங்கள் வந்து பிறந்தவங்களாம் வந்து இருத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2008 முன்னாடி வந்து நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வயது, ஒரு 15 வயதுலேருந்து 35 வயது வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொது பிரிவில் சேர்ந்தவங்க நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு வந்து விளையாட வந்து ஆர்வம் இருக்கோ நீங்கள் எல்லாரும் வந்து விளையாடுங்க, தாராளமாக வந்து விளையாடலாம். August 31 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிகள் வந்து ஆரம்பிக்க இருக்கும். உங்களால் முடிந்தால் நீங்கள் நேரடியாக போக முடிஞ்சு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணையத்தில் வந்து போக முடியல, நான் நேராக போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு அலுவலகம் அங்கே போகலாம். அங்கே ஆடுகளம் அப்படின்ற தகவல் தொடர்பு மையம் இருக்கும். அங்கே எல்லா நேரமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஆடுகளம் தகவல் தொடர்பு மையம் வந்து இருக்கும். அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விளையாட்டில் சேர்ந்துக்கிறதுக்காக, நீங்கள் விளையாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80th சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80th சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக சட்டப்பேரவையில் 12th நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39%-59% அதிகரிக்கும் எனவும், தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும், தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்பமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
4: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 குடிச்சிட்டு 10 போகையில நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போகிற எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
3: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய

0: நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
1: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் கேட்கிறோம்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
2: இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ரூபீஸ் அரௌண்ட் கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
0: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 திருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு லீக் தகுதி சுற்று போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நான் மீண்டும் ஒரு தடவை நம்ம சுதந்திர தினத்துக்கான ஒரு அழகான ஒரு வாழ்த்துக்கணும்னு சொல்லிடலாம். நாளைக்கு வந்து சிறப்பான சுதந்திர தின திருநாள் நம்ம வந்து கொண்டாட போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த சுதந்திர தினத்துக்காக பள்ளிகளில் மாணவ மாணவிகள் வந்து நிறைய ரிஹர்சல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. நடனம் ஆறுது, நாடகம் ஆறுது, மாறுவேஷங்கள் வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சிறப்பாக அன்றைக்கி நிறைய போட்டிகளாக நடக்கும். பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து எல்லாத்துலேயும் பங்கு பெறுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்களை இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் போக போக சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். அதனால் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக பண்ணுங்கள். இந்த சுதந்திரனும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தினமாக அமையட்டும். நாளைக்கு வரட்டும். நாளைக்கு வந்து மீன் ஒருதல் வாழ்த்துக்களை சொல்லுவேன். இதோட இன்றைக்கான நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இன்னும் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்வளவு நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சி திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர் புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் 2ஆம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
3: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரீலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வெள்ளிக்கிழமை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மற்றவங்க கண்ணுக்கு நான் எப்படின்னு தெரியலை, ஆனால் எனக்கு நான் தான் ராஜா. என்னை வீழ்த்த நினைப்பவர்கள்லாம் ஓரமாக நின்று வேடிக்கை பாருங்கள். ஏன்னா நான் விழுந்து விழுந்து எழுந்து பழக்கப்பட்டவன். வாழ்க்கை பேச நினைப்பவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க வாயை அடைப்போம். கூட்டத்தில் ஒருத்தனாக நிற்கிறவன் நான் இல்லை, ஆனால் அந்த கூட்டமே திரும்பி பார்க்க வைக்கும் பிடிக்கும் ஒருத்தனாக இருக்கவன் தான் நான். கூட்டத்தில் ஒருத்தனாக பிடிக்கும் நிற்பவன் நான் இல்லை, ஆனால் அந்த கூட்டமே திரும்பி பார்க்க வைக்கும் ஒருத்தனாக நிற்பவன் தான் நான். புயலை கண்டு கவலைப்படக்கூடாது, அந்த புயலையே எதிர்த்து நிற்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். நம்ம வந்து யாருக்குமே நம்ம பயப்படாமல் நம்ம மனசாட்சிக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணி வாழ்க்கையில் ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனது அன்பான உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க, பாடலை கேளுங்க. அடுத்து ஒரு அழகான பாடலை செந்தில்குமார் அவங்க கேட்டிருக்காங்க. ஹரிஸ் ராகவேந்திரா அவங்க குரலில் யுவன் சங்கர் ராஜா, அவங்க இசையில் நான் முத்துக்குமார், அவங்க வரியில் காதல் கொண்டேன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் ஏஆர் ரஹ்மான் அவங்க இசையில் ஏஆர் ரஹ்மான் சோழராமாம் குரலில் ஒரு வைரமுத்து அவங்க வரியிலையும் கோகிலா அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. கடல் ஓசைக்கு ரெண்டு பேருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உலக பள்ளிகள் தினம், அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த அதை பற்றி நம்ம அடுத்த லிங்கில் வந்து விலாவரியாக பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாற்ற அப்பா அம்மா தானே சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: ஒன்பது மணி 26 நிமிஷத்துல கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில கேட்டுருக்கீங்க மக்களே. இன்னைக்கு வந்து உலக பள்ளிகள் தினம். இது வந்து ஒரு 7000 பள்ளி வகைகள் இருக்கு. இந்த பள்ளி வந்து இந்த உலகத்தில் எங்கேனாலுமே இருக்கும், ஆனால் அண்டார்டிகாவில் மட்டும் இருக்காது. காரணம் என்னென்னா, அங்கே வந்து பனி அதிகம், பள்ளிக்கு வந்து அவ்வளவா பனி பிடிக்காது, ஏன்னா பள்ளி விழா உருகிடும். ஆனால் அந்த பள்ளிகளுக்கு உணவு வந்து பூச்சிகள். இந்த பள்ளிகள் இருக்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழலில் உள்ள பூச்சிகளை வந்து அது பிடிச்சி சாப்பிட்றது. ஈயிலேருந்து கொசுலேருந்து எல்லா எறும்புலேருந்து எல்லாமே வந்து பிடிச்சி சாப்பிடும். இந்த பள்ளிகளுக்கு வந்து இந்த 14 ஆம் தேதி உலக பள்ளிகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பள்ளிகளை பற்றி நிறையா தகவல்கள் சொல்லலாம், இருந்தாலும் அடுத்து நம்மளுக்கு நேரம் பாடல்கள் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
7: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் நிலையத்தார் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நாளை நாடு முழுவதும் கொண்டாட இருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இன்றே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு பாரத விலாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து, இந்திய நாடு என்னாடு இந்தியர் யாவரும் என் தோழர் என்ற பாடலை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: நன்றி அண்ணா, உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ணே, கரூர் மாவட்டத்திலிருந்து சதீஷ்குமார் அண்ணா தான் அட்வான்ஸாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நம்ம எந்த வந்து எந்த ஆட்களாக இருந்தாலும், நம்ம எங்கே எங்கே பிரிஞ்சு கிடந்தாலும், ஆனால் இந்தியர்கள் என்பது வந்து ஞாபகத்துக்கு வர்றது நம்ம சுதந்திர தினம் ஒன்று தான். ஏன்னா அந்த சுதந்திர தினத்துல தான் எங்கெங்கே இந்தியர்கள் இருக்கோமோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேருவோம் அப்படின்னு ஒரு அழகான தகவலை சொல்லிட்டு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து அந்தமான் காதலி அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க நம்ம பர்வீனா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: நான்கு ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: லாலாலதுபதி பகத்தின் பிறந்த பொன்னாடு,
1: பகத்தின் பிறந்த பொன்னாடு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர் பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பன் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:35. இந்த மாதிரி பொது பாதைகள் வந்து குறுகலாயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் அதில் தான் நிறைய சிரமங்களும் சரி நிறைய பேருக்கு பிரச்சனைகளுமே வருது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதில் முதல் விஷயமா இருக்கிறது இந்த அவசர நிலைகளில் நம்ம வந்து வேகமாக கால் பண்ணுவோம் இல்லையா வாகனங்களுக்கு, ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் இல்லை தீயணைப்பு வாகனம், இந்த மாதிரி வர்றதில் தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா குறுகலான சாலைகள் தான் இந்த அவசர வாகன ஆக்சஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள்லையுமே சொல்லியிருக்காங்க. இது நமக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறதுக்கு குறுகலான பாதைகள் தான் காரணம். ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு வண்டிகள் வந்து எதிர்த்தாப்பில் சந்திக்கும் போதோ இல்லை கடந்து வரும்போதோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுமே ஆகுது. என்னதான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் பின்னாடி வந்து அடுக்கடுக்காக வாகனம் வரும்போது அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விபத்து அபாயம் அதிகமாகும். அதாவது குறுகலான பாதையில் வண்டி, அதுக்கப்புறம் நடந்து போகிறவங்க இருக்காங்க இல்லை டூ வீலர் இப்படின்னு எல்லாமே ஒரே இடத்த யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உரசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உரசி மற்ற வாகனங்கள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நாம் பண்ணுற ஒரு சில விஷயங்களால் நடக்குது. அதாவது நம்மளில் ஒரு சிலர் பண்ணுற விஷயங்களால் நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு வாகனங்களை வந்து அப்படியே பொது பாதைகள் நிப்பாட்டுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டு பொருட்களை வந்து முன்னாடி அப்படியே போட்டிருக்கதா இருக்கட்டும், இல்லை ஒரு சிலர் வந்து நம்ம ரோட்டையே கொஞ்சம் ஆக்கிரமித்து அந்த வாசப்படி கட்டுறதா இருக்கட்டும் இப்படின்னு பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி காரணமாக அமைஞ்சிருது. ஸோ நம்மளால் மற்றவங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாலே இந்த விஷயங்களை மாற்றிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் அஜய் சக்கரவர்த்தி அவங்களுடைய குரல்ல ஹேராம் படத்துல இருந்து இளையராஜா எழுதி இசையமைச்ச ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: பொதுப்பாதைகள் குறுகல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நேரம் சரியாக 10:44 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. அந்த ஒரு வரிசையில் அடுத்ததாக பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் தான். நடந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை இடம் கொஞ்சம் மறைச்சலாக இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலே வண்டிகள் போகிறதுக்கான ஒரு சூழலுமே இருக்கிறதுனால இதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அடுத்ததாக வந்து அத்தியாவசிய சேவைகள் அப்படின்றது பாதிக்கப்படும். முன்னாடியே சொன்னது போல் ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லாமல் தீயணைப்பு வாகனமாக இருக்கட்டும், இல்லை குப்பை சேகரிக்கிறதுக்கு வரக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும், குடிநீர் பராமரிப்பு வாகனம், இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது இல்லை போகிறது, இதில் வந்து நிறைய சமயங்கள்ல சிரமம் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்ததான் வந்து இந்த பார்க்கிங் இல்லைன்னா ஆக்கிரமிப்பு பிரச்சனை அப்படின்றது பெருசாகிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா சாலையோட ஒரு பகுதி கொஞ்சம் ரொம்ப காலமாவே அந்த பகுதி வந்து அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும், இந்த கட்டுமான பொருட்கள், கடைகள், வாகன நிறுத்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஒரு பகுதியில அது ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்துல பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த பாதையோட அளவுமே சுருங்கிரும். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டத்திலையுமே பொது சாலையில அனுமதி இல்லாம தடுப்பு அமைக்கிறதோ இல்ல ஆக்கிரமிப்பு செய்யறதோ அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு விஷயமா நிறைய பேரும் ஒண்ணு பண்ணிடுறோம், இந்த கேட்டு வைக்கிறது இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வண்டியில இருந்தே கேட்டு திறந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே கேட்டையே கொஞ்சம் முன்னாடி இறக்குற நிறைய பேர் இருக்கதா செய்யறோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால பொது பாதைகள் அப்படின்ற ஒரு பாதையோட அளவு வந்து சமீபமா நம்ம பகுதியில சுருங்கிக்கிட்டே வருது. ஆனா பொது பாதைகள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர கால் பண்ணுங்க 7094439999. அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போயி மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நான் நிவாஷினி. இப்ப நம்ம ஊர்ல நிறைய இடங்கள்ல குறுகலான பாதை அப்படின்றது ஆகிருச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமா நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா பொது பாதைகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், பொது பாதைகள் குறுகலாகிட்டே வருது அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இத பத்தி தான் இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. அதுக்கு முன்னாடி ஒரு நேயருமே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டுட்டே நாமளும் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். சூப்பரா இருக்கேன்கா. யாரு இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கக்கா. இப்ப வந்து பாம்பன்ல நம்மளுக்கு தெரியும் ரோடு வந்து எந்த அளவுக்கு குறுகலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஏரியாக்கள்லயுமே அந்த மாதிரிதான் இருக்குதா?
3: வெளியில வந்து இழுத்து போட்டு கட்டுறோம்லாமா, அது எங்க தெருவது இதான் ரொம்ப சொல்லணும், குறுவலான இடம் எங்க தெருவுக்குள்ள வந்து, முஸ்லீம் தெருவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாதையே ஒரு சைக்கிள் போகாத அளவுக்கு ஒரு பாதை, அதுலயே 4 சாக்கடை வர ஓடும். அந்த போயிட்டு அதை முடிச்சுட்டுமா, முடியாதவங்களை முடியாம போயிருச்சுன்னா கொண்டு கொண்டு போறதுக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு ஆட்டா வராதுமா.
2: ஓகேக்கா.
3: பைக்க அது ஆட்டா வராத லட்சத்திலயே பைக்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்கம்மா. அது ரொம்ப மனசு ரொம்ப மன உளைச்சல், எங்க வாப்பாவை கொண்டுட்டு போக முடியாம ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போனாங்கம்மா.
2: ஓகேக்கா.
3: அதனால வந்து பாதையை நல்ல விசாலமா ஆக்கினாதான் மனசு விசாலமா இருக்கும். அது நம்மளுக்குள்ளதான் நம்ம இருக்கிற ஏரியாவுல நம்ம பாதையையே பல விராவரியாகவும் விட்டு போக்குவரத்துக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தமாகவும் வச்சுக்கிறோம்மா.
2: கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்கக்கா.
3: இப்ப சுத்தம் தான் சுகாதாரம், அது இல்லைன்னா ரொம்ப இது. இதோட ஒரு நாடகத்துல போட்டிருக்கு இதை பத்தியெல்லாம், இது தெரியுதுல அதுல பாத்தீங்களா, மீன்
2: மண்டைலாம்
3: இன்னும் ஒண்ணு மழை பேஞ்சிச்சுன்னா அத பசியே தாங்க முடியாதுமா, அப்படி ஒரு சுத்தம் இல்லாம இருக்கு.
2: ஓகேக்கா. இந்த மாதிரி பொது பாதைகள் வந்து உங்க இதுல சின்னதா தான் இருக்குதா, இல்ல வந்து வண்டி அதுக்கப்புறம் ஆக்கிரமிச்சு கட்டிருக்கனால வந்து கொஞ்சம் இன்னுமே குறுகல் ஆயிடுச்சா?
3: அம்மா அசைய ஒரு ட்ரை சைக்கிள் வர்றதுனா வாட்டம்லாம் வராது, ட்ரை சைக்கிள் வந்துட்டு போறாப்ல பாதை இருந்துச்சு.
2: ஓகேக்கா. இப்போ
3: வீட்டை நகட்டி நகட்டி போட்டு பாத்து பதியையும் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு சுத்தமாக பாதைய ஒரு மனுஷ நின்றுக்கிறேன்னு ஒரு மனுஷ போவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆம்பளைகள் வந்துட்டா பொம்பளை ஒதுங்குற மாதிரி இருக்கும்.
2: அந்த அளவுக்கு குறுகல் ஆயிருச்சு.
3: அந்த அளவுக்கு குறுகலா இருக்கு எங்க பாதைகள்லாம். நீங்க முஸ்லீம் குருங்கிற ஒரு நாளைக்கு ஒரு சும்மா ஒரு கண்ணோட்டுல வந்து கேமராவில வந்து பார்த்து ஆரம்பிச்சுட்டு போங்க. அப்படி நீங்க உங்களை கூப்பிடுற நெசமாவே கூப்பிடுற.
2: கண்டிப்பாக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொது பாதைகள் வந்து குறுகல் ஆயிருச்சு
3: அப்படின்னா ரொம்ப ஆக்கிரமிப்புள்ள இருக்குதே. பஞ்சாயத்துலயும் சொன்னாங்க, பஞ்சாயத்துல வந்து ரொம்ப வந்து கராரா பேசுறாங்க, அவங்க சொன்னீங்க எல்லாரையும் இடிச்சுட்டுவாங்க, நாங்களும் இடிக்கிறோம் அப்படி சொல்லுங்க, எல்லாரையும் இடிச்சுட்டுவாங்க, எங்களை மட்டும் நீங்க சொல்றீங்க இல்ல, எல்லாரையும் இடிச்சுட்டு வந்தா தான் நாங்களும் இடிப்போம்னு சொல்லுங்கம்மா.
2: சோ பொதுமக்கள் நாம என்ன செய்யலாம் இந்த மாதிரி?
3: நம்ம சொல்லுவா வந்து அரசாங்கத்துக்கு மனுஷருவா கட்டுப்படுத்த மாட்டாகம்மா. மனிதர் பக்கத்து வீடு மூணாவது வீடு சொல்றதும் கட்டுப்படுத்த மாட்டாக, நம்மதான் நம்ம வந்து என்ன செய்யணும்னு கலைப்பிப்ப இது கொடுக்கலாமா, மனு கொடுக்கலாம், பாதை வேணுமா? இன்னும் ஒண்ணு முடியாம முடியாம போயிட்டு தூக்கிட்டு போய் ஒரு ஆட்டாவுக்கு ரோட்லதான் கொண்டு போய் கைப்பாங்களை சேர்ல வச்சுதான் கொண்டு போயிடறாப்புல இருக்குது. இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நாசா போறதுக்கு எங்களுக்கு வந்து இல்லம்மா, சுத்த வேண்டியா இருக்குமா.
2: ஓகேக்கா. நம்ம தான் கொஞ்சம் நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்னு
3: மாத்திக்கணும்னா படிகளை இடிக்கணும், படிகள் இடிச்சா வீடுக்கு படி எப்படி படி இருந்தா தான் வீட்டை இப்ப வந்து வீட்டையே இழுத்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, படி வச்சுட்டாங்க, எப்படி நம்ம உள்ள போக முடியும்?
2: கண்டிப்பா நம்ம தான் வந்து கொஞ்சமா மாத்திக்கணும். நம்மள உங்களுக்கு என்ன
3: பிரச்சனை? இந்த முஸ்லிம் தெருவுல ரொம்பவே மாத்தவே மாட்டாங்கம்மா. ரொம்ப வந்து இடம் குறுவலா, அதான் சொல்ல சைக்கிளே ஓட்ட முடியாது. என் பேச்சுகளுக்கு எல்லாம் சைக்கிள் ஏங்கிட்டு வந்து வச்சு வீட்டுல வணங்குது. சைக்கிள் ஓட்டையே அவங்களுக்கு ரோடும் இல்ல. அமையன் தோட்டுக்கெல்லாம் பிள்ளைகள சின்ன பிள்ளைகளை கொண்டு வச்சு ஓட்ட முடியுமாமா? அதனால பாதை இல்ல. இன்னொன்னு சொல்றேன், நீங்க பெருங்கோலம் அந்த அந்த மாதிரி அந்த ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு ராலி வந்துட்டு ஒரு ராலி போறாப்ல பாதை விடுறாங்கம்மா. அப்படியே இடம் வாங்குறாங்க. பாதை விட்டே பாதைக்குன்னா ஒரு எப்படிங்க வந்து அரை செண்டுக்கு மேல இங்கிட்டு ஒரு 10 அடி விட்டுருவாங்க, அங்கிட்டு ஒரு 10 அடி விட்டுருவாங்கம்மா. 20 அடி விட்டுதான் வீடா கட்டுறாங்க. அழகா இருக்கு, எந்த சாக்கடையுமே இருக்காது அந்த ஊர்ல எல்லாம்.
2: ஓகேக்கா, உங்களுடைய கருத்து
3: ஊரா பெருமைப்படுத்தி சொல்லல. அந்த மாதிரி அழகா வந்து இடம் வேங்குறது வீடு கட்டுறதுன்னா 10 அடி பாதைக்கு விட்டுருக்கா அது வீடு வேங்கி நிலைமை வேங்கி வீடு கட்டுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் செட்டி பேங்க் எல்லாம் விட்டுக்கிறேன்னு காமௌண்ட் இல்ல, வெளியில எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அரைச்சேண்டு காட்டேண்டுல நம்ம வீடா கட்டுறோம். நம்ம இந்த தெருவுலாம் மறந்து அரைச்சேண்டு காட்டேண்டுலதான் வீடு கட்டுங்க. அப்ப இந்த குருவலா இருக்கிற பாதையே அந்த அந்த நம்ம வந்து பொது பாதையா அக்கறிமு பண்ணிருந்தோம் வீட்டுக்குள்ள.
2: கண்டிப்பா அது நம்ம தான்க்கா, கண்டிப்பா நம்ம மாத்திக்கணும்.
3: நம்ம வந்து கண்டு நம்ம வந்து கொஞ்சம் மனசாட்சியோட இருந்து மக்களையே ஆமா நம்மளுக்கும் பாதை வேணுமா நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதுகளா பாதை விட்டாத்தான் விட்டபடி இல்லைன்னா இல்ல. அவங்க எல்லாம் பாதையை உள்ள மாதிரி இல்லாமா என்ன வெளியில தள்ளிட்டு வர்றாங்களோ பாதையே இருக்காது வீட்டுக்கு. இதே மாதிரி எங்க எங்க முஸ்லீம் தெருவு மாதிரியே தீய தெருவிலும் அதே மாதிரியே இருக்கும், இதே மாதிரியே இருக்கும். ஆனா சாக்கடை ஓடாது, வந்து நெருக்கலா தான் இருக்கு. சைக்கிளே போக முடியாத அளவுக்கு நெருக்கலா இருக்கு வீடு.
2: ஓகேக்கா, நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல்க்கா வேணும்?
3: எனக்கு வந்துமா இதுல வந்து பெட்ரோசான் விளையாவில எங்க பாட்டு ஒரு பாட்டு போடுறோம்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அக்கா.
3: சரிமா.
2: பாம்பன்ல இருந்து யாசன் அக்கா தான் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது பெருங்குளமா இருக்கட்டும் இல்ல கீழக்கரையாகட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து ரோடு எந்த அளவுக்கு விசாலமா இருக்கு அப்படின்றத கொஞ்சமாவது நம்ம மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதான், முன்னாடி வந்து பாம்பன்ல ட்ரை சைக்கிள் போற அளவுக்கு வந்து இடம்லாம் இருந்தது, வளைச்சிட்டுலாம் போவாங்க. இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு குறுகல் ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது நாமளும் தான் அப்படின்னு வந்து அக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா களத்துல இருந்து நேர் பிரதீப் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க அண்ணா.
5: வணக்கம் தம்பி, என் பேர் வந்து பிரதீப் பேரு.
4: ஆனா இப்ப நம்ம ஊர்ல நிறைய பாதைகள் வந்து குறுகலான பாதைகள் வந்து ஆயிடுச்சு, பாதைகள் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இத பத்தி உங்களோட கருத்து என்னங்கண்ணா?
5: தம்பி எப்படின்னா நான் பார்த்ததுக்கு வந்து எப்படின்னா இப்ப எல்லா இடமே வந்து ரொம்ப குறுகலா மாறிடுச்சு. மக்களுக்கே வந்து அவங்களோட சிந்தனை வேணும். பாதை சேர்த்து சேர்த்து அடைச்சு வைக்கிறாங்கல்ல, அது வந்து எப்படின்னா குறுகல் ஆயிடுது. நாளைக்கு அவங்களுக்கே வந்து எப்படின்னா ஒரு வந்து ஒரு வாகனம் போறதுக்கு வந்து கண்டிப்பா அந்த இடம் தேவைப்படும்.
4: இப்ப நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுனா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாதைகள் வந்து கம்மியா இருக்கிறது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு?
5: நிறைய முதல்ல என்ன பண்ணா ஒரு ஆட்டோ போய் திருப்புற மாதிரி இருக்கு, போயிட்டு எப்படின்னா திருப்பி ரிவர்ஸே வர மாதிரி இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த இடத்துல திருப்ப முடியாத சொல்லுங்க.
4: இது எப்படி சரி பண்ணலாம்?
5: இது ரொம்ப எப்படின்னா சரி பண்ணா மக்களே வந்து முன்னெடுத்தாதான் வந்து சரி பண்ணும். அவங்க அவங்களுக்கு அந்த அக்கறை வேணும், இருந்தாதான் சரி பண்ண முடியும்.
4: ரொம்ப நன்றி,
5: ரொம்ப நன்றி.
2: இந்த மாதிரியான பொது பாதைகள் குறுகலா போனதுக்கு பல காரணங்கள் இருக்கதாங்க செய்யுது. முதல் விஷயமா பாதையை ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டுறது, அது வந்து வீடு கடையா இருக்கட்டும் இல்ல சுவர்னு பொது பாதையை வந்து அந்த எல்லைக்குள்ள இல்லாம கொஞ்சம் வந்து நீட்டிச்சு நம்ம கட்டுறதுமே ஒரு காரணமா இருக்குது. ரெண்டாவது சாலையோர ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடைகளோட பொருட்களா இருக்கட்டும் இல்ல தற்காலிகமா ஒரு கடை போடுறாங்க இல்ல விளம்பர பலகையை வச்சு அந்த பாதையை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அடுத்ததா வந்து வண்டிகளை ரோட்லயே நிறுத்துறது, குறிப்பா வந்து அந்த அந்த தெரு இருக்கு அப்படின்னா அதுவே ரொம்ப குட்டி தெருவா தான் இருக்கும். அதுக்குள்ள தொடர்ந்து நிறைய பேர் பார்க்கிங் செய்யறதுனால இன்னுமே இடப்பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படதா செய்யுது. இது ஏற்படுது அப்படின்னா நம்ம ஒரு அவசர காலத்துக்கு ஒரு வண்டி வர்றதா இருக்கட்டும் இல்ல திடீர்னு வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்கள வந்து கூப்பிடணும் அதுக்கு ஒரு வண்டி வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல சிரமங்கள் ஏற்படதா செய்யுது. அதுக்கு வந்து மிக முக்கியமா பொதுமக்கள் நம்மளை நாம வந்து கண்டிப்பா மாத்திக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம்நாட்டுக்கு போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
4: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
3: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்? போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், செகண்ட் ஃபுளோர், திண்டுக்கல் RR பிரியாணி, பாரதி நகர், ராமநாதபுரம். கால் 9150800065.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:25 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கேன். எப்படி நான் இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா.
5: ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பகுதிகள்ல இந்த பொது பாதைகள் அப்படின்றது குறுகலா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்?
6: நிறைய பாதைகள் அப்படிங்கறது குறுக்கலாதான்ப்பா இருக்கும். குறிப்பிட்ட கடை வீதிக்கு, அதுவும் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப ஹை டிராபிக் இருக்கக்கூடிய இடம். ஆனா அந்த பாதைகள் அப்படிங்கறது கடை வீதிகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரொம்ப குறுகலாக இருக்கும். அதுல வந்து பாதசாரிகளுக்கு நடக்கிறதுக்கு இடம் அப்படின்ட்டுனா அது வேற பிடிச்சிருவாங்க, அது இன்னும் இடத்த வந்து குறுகலாக்கிடும். எனவே எங்க பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய சாலைகள் கொண்ட இடங்களாகத்தான் இருக்கும். நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த நடக்கக்கூடிய நடைபாதையில கூட அந்த கடைகள் வந்து உள்ள இருக்கிறத வெளியில வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சேரு, அப்புறமா அவங்க பைக் அதெல்லாம் நிக்க வைப்பாங்க, சைக்கிள்லாம் நிக்க வைப்பாங்க. என்ன அப்படியே ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடமாகத்தான் பல இடங்கள் எங்க பகுதியில இருக்குப்பா.
5: ஓகே, அந்த மாதிரி குறுகலா இருக்கு அப்படின்னாலே நமக்கே தோணும், ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல தோணும். அப்படி இருக்கும்போது பொது பாதைகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் தினசரி வாழ்க்கையில?
6: ஆமா, நிச்சயமாப்பா. இப்ப ஒரே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வேலூர் மாவட்டத்துல போகிறதுக்கு ஒரு பாலம், மறுபடியும் வரத்துக்கு ஒரு பாலம்னு ரெண்டா பிரிச்சு விட்டுருக்குறாங்க. அது மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள்ல, மக்கள் அதிகமா கன்ஜஸ்டடா இருக்கக்கூடிய இடங்கள்ல ரோடை அகலப்படுத்தி விரிவுபடுத்தி அந்த சாலைகளை ரொம்ப சூப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணா

0: இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கறது இல்லாம வரும். அதே மாதிரி பாதசாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் அந்த பாதசாரிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்குள்ளதான் நடக்கணும். அப்ப பொது இடங்கள்ல மக்கள் இலகுவாக டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். எல்லாத்தோட சில கால்நடைகள் வரும் பாருங்க, ஆடு மாடு ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கக்கூடிய குறுகிய சாலைகள், அது வேற இவ்வளவு பெரிய இடம் அடைச்சுக்கும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா குறுகலான பாதைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமா நாமளும் ஒரு காரணத்துல இருப்போம். இருந்தாலுமே அந்த குறுகலான பாதை இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது?
0: குறுகலான பாதைன்னா டிராபிக் ஜாஸ்தி ஆகும், ஒரு இடத்துக்கு நம்ம டக்குன்னு போய் சேர்ந்தோம் அப்படின்னு இருக்க முடியாது. இருக்கக்கூடிய பாதசாரிகள் நடக்க முடியாததுனால அவங்களுக்கு ஒரு வகையான எரிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். எல்லாத்த விட அந்த குறுகிய பாதைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த ரோட்லயே நிறைய பேரு மழை காலங்களா இருக்கட்டும் பருவநிலை மாற்றங்கள் வரும் பொழுது இன்னும் ஆன் டாப் ஆஃப் இட் ரொம்பவே சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும்பா.
1: கண்டிப்பான அருமையான கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து ஒத்தையடி பாதையில தாவியோடுற அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாதை அந்த பாடல ஒளிபரப்புங்கப்பா.
1: கண்டிப்பா நான் குறுகலான பாதை அப்படின்னு சொல்லியாச்சு, அதுக்கு அப்ப ஒரு பாடலுமே கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சோ மச். பை பை.
1: வேலூர்ல இருந்து நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணா தான் பேசிட்டு ஒரு அழகான பாடலுமே கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து இந்த குறுகலான ஒரு பாதை போறதுக்கான மிக முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம முறையா திட்டமிடாம ஒரு கட்டடம் கட்டுமானமா இருக்கட்டும், விஷயங்கள் கட்டுறதாகவும் இருக்கட்டும், அதாவது வீடு கட்டடம் இதெல்லாம் வளரும் போது பாதையோட அகலம் எடுத்துக்காம கட்டுறதுமே இந்த பாதை குறுகலாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. அதே சமயம் பொதுமக்களுடைய அலட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் இடம் தானே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் பொது பாதையை வந்து தனிப்பாதைகளாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்க தான் செய்யும். கடைசியில் அது நமக்கே பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக கில்லி படத்திலிருந்து பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:35 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பகுதிகளில் வந்து குறுகிய ஒரு பாதையா இருக்குதா இல்ல எந்த மாதிரி இருக்குது பொது பாதை?
6: இல்ல, குறுக்கு பாதையா இருக்கு. என்ன வளைவு பாதையா இருக்கு.
5: சோ அந்த மாதிரி இருக்குது இல்லனா, சோ நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில அது பெரிய சவால்களை தினசரியில கொடுக்கும். சோ அப்படி இருக்கும்போது பொது பாதைகள் எவ்வளவு முக்கியம்?
6: சாலையில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பா தான் முக்கியமா போனோம். நம்ம ஒரு வேணும் ஒரு பைக்கு போறாப்பதான் இருக்கு.
5: ஓகேண்ணா.
6: லாரி, ஒரு ட்ரக்கு ஏதாவது வந்துட்டா பைக்கு, சைக்கிள், பாட்டோ எதுவும் போக முடியாது.
5: ஓகேண்ணா. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க?
6: எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் பேசி எல்லாம் கூட்டமா கூட்டு பேசி பண்ணணும்.
5: சோ ஒரு பாதை குறுகளா இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா?
6: முயற்சிகள்
5: வந்து செய்யலாம் அப்படின்னு
6: நினைக்கிறீங்க?
5: ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: முருகமாரா காட்டுக்குள்ள. என்னதுன்னா? முருகமாரா காட்டுக்குள்ள.
5: பொதுப்பாதைகளோட உண்மையான எல்லை அகலம் அதிகாரப்பூர்வமா நம்ம அளவீடு செஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாலையோரத்துல கடைகள் இருக்குது, கட்டுமான பொருட்கள் இருக்குது, வாகன நிறுத்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து பாதைகளை அடைக்காம வந்து நாம பாத்துக்க வேண்டியதும் பொதுமக்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா கட்டடம் கட்டும் போது பொது பாதைகள் விட்டு கோமா அப்படிங்கிறத பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம்.
7: வணக்கம். சொல்லுங்க,
5: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் சென்னை இருந்து சூர்யா பேசுறேன்.
5: சொல்லுங்க, இப்ப வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
7: நினைக்கிறீங்க? வேற யாரும் நம்மதான் வாகனத்தை விட்டுட்டு போறதும், கடையில ஒரு 10 அடி இருந்து 5 அடி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பட்டு சாப்பாடு இருந்தாலும் சரி, ஒரு காய்கறி கடை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னா கடை விட்டு ஒரு 10 அடி முன்னாடி தான் அவங்க வச்சு வேலையை செய்யறாங்க. ஏன்னா அப்படியே அவங்க பழகிட்டாங்க. அது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த அளவுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் சாலை பயணிக்கும் போது நல்லா இருக்கும். அது அவசர காலத்துல இந்த ஆம்புலன்ஸ் சரி, மருத்துவ உதவி போறக்கூடிய மாணவர்கள் அனைவரும் சரி, இதை வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.
5: சோ குறுகலா இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் வந்து வந்துச்சா அந்த மாதிரி?
7: நிறைய வந்திருக்கு, ஆனா கடந்துதானே போகணும்.
5: ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: பாடலாம் வேணாம், பாடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல் போட்டுருங்க.
5: நன்றி,
7: நன்றி.
5: சென்னையில இருந்து வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. சோ அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
2: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்? போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், செகண்ட் ஃபுளோர், திண்டுக்கல் ஆர் ஆர் பிரியாணி, பாரதி நகர், ராமநாதபுரம். கால் 9150800065.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:45 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுப்பாதைகள் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அதே சமயத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்றைக்கான காலத்துல நம்மள நிறைய பேர் அந்த பொதுப்பாதைகள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதை வந்து குறுகளாவே ஆக்கிடுறோம். அந்த மாதிரி ஆக்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, இதை பத்தி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு வரிசையில மக்கள் தங்களுடைய வீடு கடைக்காக பொதுப்பாதையை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளாம பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலே அந்த பாதை அப்படின்றது கொஞ்சம் விசாலமா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, தெருக்கல்ல வாகனம் நிறுத்துறதுனால பாதை குறுகிறதுக்கான ஒரு வழியுமே இருக்குது. ஸோ அதுவுமே ஏற்படாம நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் கலந்துகிட்டு அவங்களுடைய பதில்களை வந்து கருத்துக்களையும் சூப்பராகவே சொன்னீங்க. ஆனா ஒரு சிலரால கலந்துக்க முடியல. கண்டிப்பா நம்மளுடைய நிகழ்ச்சி ஒரு 10 மணிலிருந்து 11:30 அதுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நாம பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நான் விடைபெற ஒரு நேரமே வந்தாச்சு. அடுத்ததா வந்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலையை

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் ஆகஸ்ட் 15 முதல் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. காலத்துல எல்லாம் பாக்ஸிங், அதாவது குத்து சண்டைனாலே ஆண்கள் மட்டும்தான் விளையாடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் சின்ன வயசுல இருந்தே ஆண்கள் மட்டும்தான் குத்து சண்டை விளையாடுறத பாத்திருப்போம். இந்த குத்து சண்டை எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? முதல்ல இது வட சென்னையில தான் உருவாயிருக்கு. வட சென்னைனா சென்னையில இருக்கிற ராயாபுரம், காசிமேடு, திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை மாதிரியான இடங்கள் தான். அப்போ அங்க இருந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு இடையில குத்து சண்டை போட சொல்லி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இது எப்போனா 1990க்குலாம் முன்னாடி. இந்த குத்து சண்டை அப்படியே பரம்பரை சண்டையா இருந்து கௌரவ சண்டையா மாறி இப்போ பணம் சம்பாதிக்கிற போட்டியாவும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டுமே விளையாடிட்டு இருந்த இந்த போட்டிய இப்போ நிறைய பெண்களும் விளையாடுறதுக்கு ஆர்வம் காட்டி அதை கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல தமிழகத்தோட முதல் குத்துச்சண்டை பெண் வீராங்கனைங்கிற பேரு துளசிகலன் அவங்களதான் சேரும். இவங்கள தொடர்ந்து நிறைய பெண்கள் குத்துச்சண்டையில சாதிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில நம்ம குத்து சண்டையில சாதிச்சுட்டு வர இளம் வீராங்கனை சஜிதா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். திருச்சி மாவட்டம் சூறாவளிப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சஜிதாவோட ஊரு. சின்ன வயசுலயே படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டுகளையும் அதிக ஆர்வம் இருந்ததால இவங்களோட தோழிகள் ஒரு சில பேரு சேர்ந்து ஒரு கபடி குழுவை உருவாக்கி அவங்களாவே பயிற்சியும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்கள்ல நடக்கிற விளையாட்டுகள்ல போய் கலந்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில கொரோனா வந்ததால போட்டிகள்ல கலந்துக்க முடியாமலும் போயிருக்கு. இதுக்கிடையில சஜிதாவோட அண்ணே ஒரு கிரிக்கெட் பயிற்சிக்காக திருச்சி போகும்போது தன்னோட பயிற்சியாளர் கிட்ட தன்னோட தங்கை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அவங்கள வர சொல்லி கபடி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஏன் நீங்க குத்துச்சண்டை கத்துக்க கூடாதுன்னு கேட்கவும் சஜிதாவும் அதுக்கு சரின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பயிற்சி எடுக்கவுமே வெளி மாநிலங்கள்ல நடந்த குத்துச்சண்டை போட்டியிலையும் கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கத்துக்கிட்டு சென்னை வேப்பேரியில தனியார் பள்ளியில மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில கலந்துக்கிட்டு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் அதாவது 2024 அக்டோபர் மாசம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவுல நடந்த குத்துச்சண்டை போட்டியில 57-60 கிலோ எடை பிரிவுல கலந்துக்கிட்டு வெண்கல பதக்கமும் வாங்கியிருக்காங்க. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 140க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இடையில நடந்த குத்துச்சண்டை போட்டியில தங்க பதக்கத்தையும் தனக்கு சொந்தமாக்கியிருக்காங்க. பஞ்சாப்ல இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையில நடந்த குத்துச்சண்டை போட்டியில கலந்துகிட்டு கால் இறுதி வரைக்குமே முன்னேறியும் போயிருக்காங்க. குத்துச்சண்டை மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டம் தடகள சங்கம் சார்பில் நடந்த தொடர் ஓட்ட போட்டியில மூணாவது இடத்தையும், 2024 நடந்த ஆசிய டெட்லிப்ட் போட்டியிலையும் நாலாவது இடத்தையும் வாங்கியிருக்காங்க. அவங்க காலேஜ்ல நடந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் குண்டு எறிதல முதலிடத்தையும், திருச்சி மாவட்ட தடகள சார்பில் நடந்த தடகள போட்டியிலையும் குண்டு எறிறதுலயும் தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. இப்போ குத்துச்சண்டை கூடவே குண்டு எறிறது, ஓட்ட பந்தயம், பழுதுக்குற போட்டிகளையும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி எடுத்துட்டு வர்றாங்க. தான் பிறந்த ஊருக்கும் மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கறது தான் தன்னோட பெரிய ஆசைன்னு சொல்லி விளையாடிட்டு வர சஜிதாவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளோட ஊர்லயோ இல்ல குடும்பத்திலயோ, ஏன் நம்மளோட வீட்டுல கூட இப்படி திறமையோட நிறைய பெண் குழந்தைகள் இருக்கலாம். அவங்களையும் நம்ம ஊக்குவிச்சோம்னா அவங்களும் நாளைக்கு விளையாட்டுத் துறையில ஒரு பெரிய ஆளா வரலாம். திறமை இருந்தும் நிறைய பெண் குழந்தைகள்லாம் வெளியே வர முடியறதில்ல. பெற்றோர்கள் தான் தங்களோட குழந்தைங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரணும். குழந்தையோட திறமை மட்டும் இல்லாம பெற்றோரோட ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைங்களாலையும் வெற்றி பெற முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போலிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: கடலோசை FM 90.4 நீதல் பெண்ணே நிகழ்ச்சி, நிகழ்ச்சிக்காக நாம் மதி. சில பேரு தங்களோட அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது தன்னோட முகம் நல்லா இருக்கணும், முகப்பரு, கரும்புள்ளி, கரையெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் தன்னோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது சின்ன வயசுல இந்த கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி வராம இருக்கணும், எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், செரிமான பிரச்சனை இல்லாம, இதய பிரச்சனை இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்காக என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்போம்னு டாக்டர் கிட்ட கேட்டோ இல்ல ஆன்லைன்ல பார்த்தோ தெரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன சொல்லி இருக்காங்களோ அதை கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தங்களோட அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் துணையா இருக்கிற ஒரு உணவு பொருள் தான் இந்த கருப்பு உளுந்து. இதுல மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான தாதுக்கள்லாம் அதிகமா இருக்கிறதால நம்மளோட எலும்புகளை வலுப்படுத்தி, செரிமானம் ஆகிறத மேம்படுத்தி, இரத்த சோகை வராமலும் தடுக்குது. இந்த கருப்பு உளுந்த வச்சு நம்ம கஞ்சி, அல்வா, தோசை, இட்லின்னு விதவிதமா உணவுகள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்து உருண்டை, அதுவும் கருப்பு உளுந்த வச்சு எப்படி செய்யலாம்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருப்பு உளுந்து உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்துக்கணும், துருவுன தேங்காய் 1/2 மூடி, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் 4, நாட்டு சக்கரை 1/4 கப். முதல்ல நம்ம இந்த கருப்பு உளுந்த ஒரு கடாயில போட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து அதை அரைச்சு எடுத்துக்கணும். அதே கடாயில தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ உளுந்து, ஏலக்காய் ரெண்டையும் மிக்சில போட்டு நல்லா மிருதுவா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்துல அரைச்ச உளுந்து, வறுத்த தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேவையான அளவு நெய்ய லேசா தீயில சூடு காட்டிட்டு நம்ம போட்டு வச்சிருந்த பாத்திரத்துல ஊத்தி சின்ன சின்ன உருண்டையா பிடிக்கணும். இப்போ நமக்கு தேவையான ஊட்டச்சத்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதுல நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறதால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பாக்ஸ்ல போட்டு ஒரு 5-5 பேக் பண்ணி கடைகள்லயோ இல்ல நல்ல லேபிள் ஒட்டி பேக்கரிகள்ல கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணலாம். நிறைய நன்மைகள் இருக்கிறதால எல்லாருமே இதை அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்கால நேரங்கள்ல கூட மக்கள் அதிகமா கூடுற இடங்கள்லயும் நம்ம இதை விற்பனையும் பண்ணலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம குறைஞ்ச மூலதனம் போட்டா போதுங்கிறதுனால வீட்டுல இருக்கிற பெண்கள் தொழிலா பண்ணலாம். எந்த ஒரு சிறு தொழில் செஞ்சாலுமே அதுல நம்மளோட உழைப்பு இருந்தா கண்டிப்பா வெற்றியும் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே சாம்பிராணிய கோவில்களில் வீடுகளில் பெண்கள் தலைமுடியை காய வைக்க, இன்னும் சில நாடுகளில் மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறதை கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிற வீட்டுல ஒன்னு ரெண்டு இல்லங்க பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில வீடுகள்ல அந்த பிரச்சனை பெருசாகி குடும்பமே பிரிஞ்சிரும். சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைய அழகா சமாளிச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு இடங்கள்லயுமே பெண்கள் தான் அதிகமா பேசப்படுவாங்க. அதாவது குடும்பம் பிரிஞ்சாலும் சரி, இல்ல குடும்பம் ஒன்னா நல்லா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் தான் காரணம்னு வாய்க்கூசாம சொல்லிருவாங்க. ஒரு சில இடங்கள்ல நம்ம இதை ஏத்துக்கிட்டாலுமே பல இடங்கள்ல இதை நம்ம ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட குடும்பத்துல எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கணும்னு விரும்புறவங்க ஒரு சில செயல்கள்ல நம்ம சரியா செஞ்சோம்னா நம்மளோட குடும்பம் மட்டும் இல்லாம நம்மள சார்ந்த குடும்பங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். வீட்டுல இருக்கிற பெண்களோட அதிகபட்ச ஆசையே வீட்டுல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும்னு தான். அப்படி ஆசைப்படுற பெண்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலுமே அது அடுத்தவங்களாலதான் வந்திருக்குன்னு நினைக்காம குறை சொல்றத விடணும். எப்பவும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அதிகமா எதிர்பார்க்கறதையும் நம்பிக்கை இல்லாம பேசுறதையும் தவிர்க்கணும். கணவரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மனைவியும், மனைவியோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கணவனும் தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல எப்பவுமே அன்பு மட்டும்தாங்க இருக்கும். நம்ம ஒரு செயல் செய்ய போறோம்னா அது என்ன மாதிரியான செயல்ங்கிறத குடும்பத்தோட கலந்து பேசி கோபம் பதட்டம் இல்லாம நல்லா யோசிச்சு ஒன்னுக்கு ரெண்டு தடவை நம்ம அவசரப்படாம முடிவெடுத்தோம்னா நம்ம செய்யற செயல்கள்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். குடும்பத்தோட பொறுப்புங்கிறது பெண்கள்ட்ட மட்டும் கிடையாது, ஆண்கள்ட்டையும் தான் இருக்கு. ஒரு வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருமே குடும்பத்தோட பொறுப்ப நீ பாரு இல்ல நான் தான் பாப்பேன்னு சொல்லி தட்டி கழிக்காம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம்னா நம்மளோட குடும்பத்தை நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போக முடியுங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் பணம். இப்ப இருக்கிற காலத்துல குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமே இந்த பணம் தான். நிறைய குடும்பங்கள்ல பணம் சம்பாதிக்கிறது கூட பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா அந்த பணத்தை செலவழிக்கும் போதுதான், தேவையில்லாத பொருட்களை நம்ம அளவுக்கு அதிகமா வாங்கி போடும் போதுதான் இந்த பிரச்சனையே வரும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு நாளாச்சும் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு நிதானமா சாப்பிடும் போது நம்ம உடலையும் மனசையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அடிக்கடி சின்ன சின்ன டூர் கூட்டிட்டு போறது, பக்கத்துல இருக்கிற பேக்கர்ல போய் சாப்பிட்டுட்டு வர்றது, இதே மாதிரி பண்ணும்போது கூட குடும்ப சந்தோஷம் இருக்கும். இப்படி வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுமே தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. முக்கியமான ஒண்ணு, பெண்ணை அடிமைன்னு நினைக்காம ஆணை துச்சமா நினைக்காம கணவன் மனைவி வாழ்ந்தாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்திலும் இருக்க முடியாது, அந்த பெண்ணுக்கும் இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நம்மளை பார்த்து மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம்நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 915-00-800.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நம்ம சேமிக்கிற ஒரு சிறு தொகை தான் நாளைக்கு, அதாவது எதிர்காலத்துல நமக்குன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம். நமக்கு நாமளே சேமிச்சது போக இப்பெல்லாம் இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய வந்துடுச்சு. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னு நிறைய இடங்கள்ல அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட பாதிக்கு மேல மக்கள் இந்த இன்சூரன்ஸ்ல பாலிசியா போட்டிருக்காங்க. இந்த காப்பீடு திட்டம் படிப்புக்கானதா இருக்கலாம், இல்ல மருத்துவ தேவைக்கானதோ, இல்ல பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்காக இருக்கலாம். ஆனா இப்படி வெளியே யாருன்னு தெரியாத ஒருத்தங்க கிட்ட நம்ம காசு கொடுத்து சேரும் போது நம்ம இவங்க கிட்ட போடலாமா, போட்டா அந்த காசு கரெக்டா நம்மளுக்கு கிடைக்குமா, இவ்வளவு காசு கெட்டுறமே ஒருவேளை ஏமாத்திட்டாங்கன்னா அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்படி ஒருவேளை வெளியில காசு கட்டி இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா தாராளமா நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல போய் மாசம் மாசம் கட்டிக்கலாம். கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்காக, அதுலயும் நலிவடைந்த பிரிவினர் அப்புறம் பெண் தொழிலாளர்களுக்கு காப்பீடு தொகை கொடுக்கணும், காப்பீடு பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் 1995 மார்ச் 24 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிராமப்புற மக்களுக்கான அஞ்சல் காப்பீடு திட்டம். அதாங்க போஸ்ட் ஆபீஸ்லவே கெட்டுவோம்ல அந்த திட்டம் தான். இந்த திட்டத்தோட இன்னொரு பேர் தான் கிராம சுரக்ஷா. பெண்கள் மட்டும் இல்லாம சிறியவங்க பெரியவங்க எல்லாருமே போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இந்த திட்டங்கள்ல சேர்ந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்துல டெய்லியுமே நம்ம 50 ரூபாய் கட்டுறது மூலமா மெச்சூரிட்டி தொகை வரும்போது, அதாவது கிட்டத்தட்ட 35 லட்சம் வரைக்குமே நம்ம இதுல வாங்க முடியும். இந்த திட்டத்துல சேர்றதுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 19 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இந்த காப்பீடு திட்டத்துல நம்ம சேரலாம். குறைஞ்சபட்சம் காப்பீடு தொகையா 10,000 to 10 லட்சம் வரைக்குமே நம்ம கட்டிக்கலாம். நம்ம கெட்டுற தொகைய மாசம் மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு 1 தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு 1 தடவைன்னு கூட நம்ம வச்சு கட்டிக்கலாம். டெய்லியும் நம்ம 50 ரூபாய் வச்சு மாசம் 1,500 ரூபாய் வரைக்கும் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு தொகை கட்டணும் அப்படிங்கறது நம்மளோட வயசு அப்புறம் நம்ம கட்டுற தொகையை பொறுத்து. அதாவது இப்ப நம்ம 1 லட்சம் ரூபாயோ இல்ல 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இப்படி ஒவ்வொரு தொகையை பொறுத்தும் அவங்க கெட்டுற அமௌண்ட் மாறும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டோம்னா என்னோட வயசு, அதுக்கப்புறம் நான் 2 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு போடுறேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1,350 ரூபாய் மாசம் மாசம் கெட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வயசுக்கும் அவங்களோட கெட்டுற அமௌண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி அவங்க மாசம் மாசம் அமௌண்ட் கெட்டுற மாதிரி இருக்கும். இந்த திட்டத்துல நம்ம கெட்டுற ஒவ்வொரு 1,000 ரூபாய்க்கும் 60 ரூபாய் போனஸா கொடுப்பாங்க. அதாவது இப்ப நம்ம 1 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டிருக்கோம்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம்னு வரும்போது 6,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். இந்த போனஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம காப்பீடு தொகை கெட்ட ஆரம்பிச்ச 5 வருஷம் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா கட்டிருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த பாலிசிய விடுற மாதிரியோ இல்ல வேற ஒரு பாலிசியில ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம 3 to 5 வருஷம் வரைக்கும் இதுல நம்ம பணம் கட்டியிருந்தா மட்டும்தான் நம்ம கட்டியிருக்க தொகையை நம்ம வாங்கிக்க முடியும். அதை தவிர எக்ஸ்ட்ரா தொகை எதுவுமே நமக்கு கிடைக்காது. இல்ல 5 வருஷமா நம்ம கட்டிட்டோம், அதுக்கு மேல எங்களுக்கு பாலிசி வேண்டான்னு நம்ம க்ளோஸ் பண்ண நினைச்சோம்னா அப்போ வரைக்கும் எவ்வளவு போனஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் தொகையை

ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பாஸ்புக்கு கொடுப்பாங்க. இதுல மாசம் மாசம் நம்ம கட்டுற தொகையை என்ட்ரி பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் மொபைல இருந்தே நம்ம பண பரிமாற்றம் செய்யறதுனால போஸ்ட் ஆபீஸ்லயும் பணம் கட்டுறதுக்கான வசதிகள் இருக்கும். சோ நம்ம மாசம் மாசம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும்னு இல்லாம மொபைல்ல இருந்தே நம்ம பணத்தை கட்டிக்கலாம். 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பாஸ்புக்கு கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து அதை பதிவு செஞ்சுட்டு வரலாம். இந்த திட்டத்தை பத்தின தகவல்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நேரடியாவே அஞ்சல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற ஊழியர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அஞ்சல் துறையோட இணையதள பக்கங்களை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: மாணிக்கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதகல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், விக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்,
5: குண்டுமணி, சம்பா நெல்லு, போதுமணி ஒத்த சொல்லு, பொண்ணுமணி ஒத்த கொள்ளு, நையாண்டி வேளாண்டி, கண்ணாட்டி கடை கண்காட்டி, கை காட்டி கட்டேண்டி, அடி நையாண்டி.

0: இன்று லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். குறும்பாட்டு எலும்பு அட என் மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும். கரிச்சோறு பெரட்டல் என் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சி பொழுதாச்சுது கஞ்சி கொண்டு போவணும். வாடி வாடி வாடி வாடி வாடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: No problem.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று லவ் பேர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: அடியே ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக் அண்ட் ரோல்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இந்த கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்துக்கெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி ஒரு 8-9% வரைக்குமே கோல்டு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதனால தான் கோல்டில் வந்து நம்பி எல்லாருமே வந்து வாங்குறாங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சரி, நான் நம்பிக்கையோட வாங்குறேன், பட் எந்த ஃபார்மேட்டில் வாங்குறதுன்னு யோசிக்கும் போது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே சுற்றி சுற்றி ஓடி ஓடி ஓடி வாங்கக்கூடிய ஸ்வர்ணம் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் தான். அதாவது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வந்து வாங்குறோம், நம்ம யூஸ் பண்றதுக்கான கோல்டா வாங்குறோம். ஒன்னு ஆபரணங்களா, இந்த மாதிரி நகையவோ செயினாவோ, இல்ல ஏதோ ஒரு யூசேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமா வந்து வாங்குறோம். கோல்டு காயின்ஸா வாங்குறோம், பார்ஸா வந்து வாங்குறோம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பிசிக்கல் கோல்டா வந்து வாங்குறோம். இந்த பிசிக்கல் கோல்டுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். ஏன் அட்வான்டேஜஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது சொல்றேன். முதல்ல இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும், அண்ட் வேஸ்டேஜ் எவ்வளோ அது கொடுக்கணும். சைக்கிளி இருக்கு, சேதாரம் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நீங்க கோல்டுல ஆட் பண்ணக்கூடாது. கோல்டு நீங்க 5000 வாங்கினீங்கன்னா தனியா ஒரு 500, இது ரெண்டுக்கும் வந்து சும்மா கொடுக்குற மாதிரி கோல்டு உங்களுக்கு கடைசி இருக்கும், இந்த 5000 தான் வந்து வரும். இது ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. கோல்டை வாங்கியாச்சு, நம்பி எங்கடா வைக்கிறது, திடீர்னு யாராச்சும் சுட்டு போயிட்டாங்க என்ன பண்றது, யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன பண்றது, ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை சேவ் பண்றதுக்கான ஒரு பயம் இருக்கும், அண்ட் அதை சேவ் பண்றதுக்கு ஒரு சில பேர் நிறைய வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு சில இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கோல்டை வச்சு நீங்க எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து நீங்க வந்து பெற முடியாது. அதாவது நீங்க ஒரு கோல்டு வாங்கிட்டீங்க, ஒரு ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஏதாச்சும் வந்து ரிட்டர்ன் எல்லாம் வருதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க எப்ப விக்கிறீங்களோ, நீங்க வாங்கினதை விட எவ்வளவு ஏறி இருக்கோ, விற்கும் போது எவ்வளவு லாபம் வருதோ அதுதான் உங்களுக்கு ஜென்ரலா வந்து 6 ஒரு வருஷத்துக்கோ எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து வர்றதில்ல. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கும் போது ஜிஎஸ்டியை வந்து கம்பல்சரி பே பண்ணணும். 3% ஜிஎஸ்டி இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ இதை நீங்க பே பண்ணி டாக்ஸோட தான் வந்து வாங்க போறீங்க. சப்போஸ் நீங்க ரொம்ப லாபத்தில் வித்தீங்கன்னா அதில் நீங்க டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். 10 வாங்கினது 20 ஏறிடுச்சுன்னா அந்த 10 லாபத்துக்கு வந்து நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஸோ இந்த டாக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் எங்கிட்ட துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு, வடை ஒரு 500 இருக்குது, போய் தங்கம் வாங்கிட்டு வரலாம் நம்ம போகிறதே கிடையாது. ஏன்னா தங்கத்தை மினிமமாக 1 நீங்கள் வாங்கினா கூட 5000 இருந்தால் தான் கடைப்பக்கமே போக முடியும். ஸோ 500 100 வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே நமக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் மேடம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. சப்போஸ் எங்கிட்ட கோல்டு இருக்கு, நான் திடீர்னு போய் விற்கணும் அப்படின்னா டக்குன்னு உங்களால் விற்க முடியாது. நீங்கள் திரும்ப அதே கடைக்கு போகணும், இல்லை யாராச்சும் வந்து கையில் இருக்கு தங்கம் எங்கள் பாக்கெட்டில் வீடா சும்மா அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் வச்சுட்டு காசு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு, அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு சில கமிஷன்ஸ் அதெல்லாம் வந்து போக கம்மி பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து பிசிக்கல் கோல்டில் இருக்கு. ஆனால் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னடா அட்வான்டேஜ்னா, நீங்கள் கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தேவையாக வந்து நீங்கள் வந்து பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அப்போ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி நீங்கள் போடுறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். பட் அதுலேயும் இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இப்ப பிசிக்கலா வாங்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்ப நம்ம டிஜிட்டலா, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கோல்ட வாங்கும் போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன வரிமுறைகள் இருக்கு, அது ஓவரால என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பாக்கலாம். ஜென்ரலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் பக்கம் வருவாங்க. சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கோல்ட என்னென்ன விதத்துல எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கோல்டு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கோல்ட பத்தி பேசிருப்பாங்க, ஆனா நிறைய பேர் வந்து உங்களுக்கு முழு விஷயத்த சொன்னாங்களான்னு தெரியல, பட் நம்ம சொல்றோம். ஓகே, ரெண்டாவதா சாவரின் கோல்ட் எக்கச்சக்கமான கம்பெனிகள் டிஜிட்டல் கோல்ட உங்களுக்காக வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு அக்கவுண்ட் நீங்க ஜஸ்ட் போய் ஆப்ல போனீங்கன்னா டக்கு வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா? சோ இவங்க உங்களுக்காக வாங்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய கோல்டுக்கு பிசிக்கல் கோல்ட அவங்க உங்களுக்காக வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இது ஒண்ணு. இரண்டாவதா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இதை நீங்க வாங்குறதுனால, உங்களுக்காக அவங்க வாங்குறதுனால இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மொத்தமா அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ பிரச்சனை உங்ககிட்ட கிடையாது, இனிமேட்டு அவங்க கிட்டதான் இருக்கு, அவங்க அதை பத்திரமா வந்து பாத்துக்கணும். அண்ட் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன சின்ன சின்ன அமௌண்டா கூட நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இங்க வந்து நான் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் வந்து டீ குடி பண்ணு சாப்பிடலாம் சொல்றோமோ, அந்த மாதிரி நீங்க வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட நீங்க போய் கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் கோல்டு மூலமா வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. சின்ஸ் நம்ம வந்து தங்கமா வந்து கையில எல்லாம் வாங்குறதுல பிசிக்கலா வாங்குறது இல்லைன்றதுனால மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, வேஸ்டேஜும் வந்து கிடையாது. ஆனா ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது மட்டும் நமக்கு 3% வந்து இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. அண்ட் குறிப்பா உங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு வந்து நம்ம கொடுக்குற காசுல தானே அவங்க டிஜிட்டல் கோல்டை வந்து அப்படி பிசிக்கலாக வாங்கி எங்கேயோ சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு வேணும்னா நான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியும். ஆனால் அப்படி வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதற்குண்டான மேக்கிங் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு சில சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வாங்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சார்ஜஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அதை வாங்கணுமான்னு. நான் எதுக்குப்பா கோல்டை ஃபிசிக்கலாக வாங்க போகிறேன், நானே சேவ் பண்ணி லாபம் தான் விற்கிறதுக்கு தானே வாங்குறேன். ஸோ விற்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து விற்கலாம். டிஜிட்டல் கோல்டு தானே, நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அப்படியே விற்கலாம். நீங்கள் வாங்கும் போது 3%க்கான ஜிஎஸ்டி கொடுத்துறீங்க இல்லையா, ஆனால் விற்கும் போது ஜிஎஸ்டி கிடையாது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பணத்தை கையில் கொண்டு வாங்க கண்டு நாளை ரெண்டு போடுவாரு தீருவாரு காயிடுவாரு பறக்குதுவாரு கொப்புடுவாரு கம்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

தொழுது பாரு, இருது பாரு, வாயுது பாரு, கரகுது பாரு, எப்படி பாரு, எப்படி பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ஓரா ஓரா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டை காலை இரண்டு போடுது பாரு, இருது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இன்னொரு விஷயம் வருது, அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இல்லை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கும் போது, சப்போஸ் நீங்கள் 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னடாகும்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு செல் ஆகாது, 97 ரூபாயோ 96 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு விற்கும் போதே வந்து காமிக்கும். ஏன்னா அந்த 3 ரூபாய் எங்கடா போகுது பார்த்தீங்கன்னா, அந்த 3%லேருந்து 6% வரைக்கும் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்று. அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ், சப்போஸ் உங்களுக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்கும் போது அங்கே ஏதாச்சும் திருடின்னு போயிட்டாங்கன்னா, அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான சார்ஜஸையும் சேர்த்து உங்களுக்கு தான் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி 3%-6% அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டான சார்ஜ் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கும்போது 3% வந்து ஜிஎஸ்டியாக தரீங்க, அண்ட் விற்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட்லி வந்து அவங்க 3-6% அப்படின்றது வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஹிடனாக இருக்கும், பட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இந்த சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், நான் எப்பவுமே வச்சுக்கிறேன் ஃபார் எவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி நீங்கள் வச்சுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டல் கோல்டு கம்பெனி, சப்போஸ் உங்ககிட்ட சொல்லி இல்லைப்பா நீங்கள் இப்போ வந்து கோல்டு வந்து விற்று எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்கன்னா, நீங்கள் விற்று தான் ஆகணும். ஒன்று நீங்கள் விற்கணும், இல்லை ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க. மேபி அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன், பட் அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் லாங் லைஃப் லாங் வச்சுக்கணும்னு நினைக்கிறத வைக்க முடியாது. ஒன்று விற்கணும், இல்லை ஃபிசிக்கலாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்னடானா, இந்த கோல்டு, இந்த டிஜிட்டலாக வாங்கக்கூடிய கோல்டெல்லாம் நீங்கள் ஃபோன்பே மூலிமா எந்த ஆப் மூலிமா வாங்கினாலுமே இது டைரெக்டாக அவங்க வாங்குறது கிடையாது. இந்தியாவில் 3 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று MMTC, இது கவர்மெண்ட்டு, அண்ட் அடுத்ததாக சேஃப் கோல்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஆகுமோண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ். இது எல்லாமே தான் உங்களுக்காக எந்த கம்பெனி ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே இவங்க தான் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே, இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அன்ரெகுலேட்டட், அதாவது வந்து RBI மூலியமாகவோ செபி மூலியமாகவோ எந்த ஒரு விதத்துலையுமே வந்து கட்டுப்பாட்டில், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இது வந்து கிடையவே கிடையாது, அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இதனால் என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேபி இன் ஃபியூச்சரில், மேபி இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியால் நல்ல கம்பெனி தான், இவங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. மேபி அவங்ககிட்ட ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 200 கிலோக்கு ஆர்டர் வருதுன்னா, அவங்க 200 கிலோக்கும் தங்கம் நாங்கள் விற்கிறோம்னு சொல்லி சும்மாவே வந்து விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி பண்ணுறாங்களா இல்லையா, ஏமாத்துறாங்களா இல்லையான்றத செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யாருமே வந்து கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போதைக்கு வந்து இருக்குது, இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: வரதப்பா வரதப்பா கஞ்சு வரதப்பா.

அந்த சத்தம் கலகலன்னு முன்னால் வருகிறேன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டேன்.
2: புண்படுத்தவில்லை சந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய்.
1: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
2: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்பம்

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 முதல் காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: என் வாழும் சந்தித்தான்
4: சந்தித்தான்

0: இதைகள்
1: உன்னை மயக்கும் மது கிண்ணம்,
0: உன் கண்ணம்
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்

0: பாடி பழகு
1: உன்றியும் என் விழியும் சந்தித்தார்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: சரி, இப்ப அடுத்ததா சோவரின் கோல்ட் பாண்ட். சோ இந்த SGB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோல்ட் பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா RBI தான் வந்து கொடுக்குறாங்க. எஸ், ஆனா இதுக்கு ஒரு விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து வெறும் பேப்பர் வடிவில், எஸ் இது வந்து ஒரு கோல்டு தான் சொல்லி ஒரு பேப்பர்ல மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர, நீங்க வாங்கக்கூடிய கோல்டு, நீங்க வந்து 1 கிராம் வாங்குறீங்க, 8 கிராம் வாங்குறீங்க, 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் கோல்டை அவங்க வாங்கி வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா, இது குறிப்பான ஒரு விஷயம். அவங்க அந்த மாதிரி பிசிக்கலா வாங்காத காரணத்தினாலேயே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ஸ்டோரேஜ்க்கான ஃபீஸ் கிடையாது, அண்ட் இன்சூரன்ஸ் வந்து கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அண்ட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3%க்கான GST வந்து கிடையாதுன்றதையும் வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. RBI டைரக்டா வந்து இதெல்லாம் பண்றதுனால நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவோட மொத்த பேங்கியுமே கண்ட்ரோல் பண்றது RBI தான். RBI மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து பண்ணவே கூடாது. ரூபாயே வந்து காலின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால வந்து அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க, பாண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்கன்றதுனால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நான் தாராளமா வந்து நம்பலாம். நீங்க ஆன்லைன்ல SGB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பர் கிராம் 50 ரூபீஸ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நீங்க அந்த RBI உடைய டைம் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த டைம்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8 வருஷம். ஸோ அந்த 8 வருஷம் டைம் லைனுக்கு நீங்க அந்த பாண்டை வச்சிருந்து RBI கிட்டேயே ரிடீம் பண்ணீங்கன்னா அதில் வரக்கூடிய மொத்த லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்க 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 20 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் வருது பாத்தீங்களா, அந்த லாபத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க RBI கிட்டேயே 8 வருஷம் வச்சிருந்து ரிடீம் பண்ணும் போது இது ஒண்ணு. அடுத்த அட்வான்டேஜ் என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த SGB பாண்டுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தராங்க. 6 மாசத்துக்கு 1.25% அப்படின்ற விதத்தில் வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓவராலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.5%க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே கோல்டுடைய ப்ரைஸ் ஏற ஏற இந்த பாண்டுடைய வேல்யூவும் வந்து ஏறும். ஸோ நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டில் கோல்டு என்ன ப்ரைஸிங்கோ அந்த ப்ரைஸிங் வந்து நீங்கள் எப்போ வந்து ரிடீம் பண்ணுறீங்களோ அப்போ வந்து விற்றுட்டு அந்த காசையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நிறையா வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மட்டும் டேக்ஸ் இருக்குது. ஓவராலாக வரக்கூடிய அந்த கேபிட்டல் கெயினுக்கு 8 வருஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், 8 வருஷமா ப்ரோ அவ்வளோலாம் நம்ம பாடி தாங்காது, கொஞ்சம் கம்மியானா என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அவங்களே இன்னொரு ஆப்ஷன் தராங்க, 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் அப்படின்ற ஒரு டைம் மினிமம் டைம் வச்சிருக்காங்க.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நாளை இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாட நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்ப இன்னொரு சில பேருக்கு, ப்ரோ என்னால வந்து 5 வருஷம் கூட வைக்க முடியாது, எனக்கு எப்ப ஏறுதான் நான் வித்துட்டு வரணும், அந்த மாதிரி இதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கும் போதே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அங்க கொடுத்த அந்த ஐடியா கொடுத்து நீங்க அதில் ஆட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா, இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லயே வந்து ஆட் ஆயிடும். ஸோ நீங்க எப்படி ஆன்லைன்ல நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேரை வாங்கி ட்ரேட் பண்றோமோ அந்த அக்கௌண்ட்லயே வந்து இந்த எஸ்ஜிபியும் வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு எப்ப விற்கணும்னு தோணுதோ, நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்லயே யார் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க தாராளமா வந்து வித்துக்கலாம். குறிப்பான அட்வான்டேஜ், ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் போயிட்டு டேரெக்டாகவும் வாங்க முடியும், இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலியமாக வாங்க முடியுன்றதுனால டேரெக்டாக வாங்கும் போது இந்த டிமேட்டுடைய நம்பர் கொடுக்காததுனால உங்களுக்கு பாண்டா மட்டும் தான் வந்திருக்கும், கையில் ஒரு பேப்பர் மட்டும் வச்சுக்க வேண்டியது தான். எப்போ விற்கணுன்றதுக்கு அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி அப்புறமா விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போதே உங்களுடைய டிமேட் ஐடியை போட்டுட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதற்கு கம்ப்ளீட்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க, இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, அதே டிமேட் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். இந்த கோல்டு பாண்டை நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ 1 மந்த்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு முறையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை வந்து எப்போ இஷ்யூ பண்ணுறோம், என்ன ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுறோன்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் போயிட்டு நீங்கள் வாங்க முடியும். அண்ட் எவ்வளோக்கு வாங்க முடியும், 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குலாம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மினிமமாக 1 கிராம், அதாவது வந்து ஒரு எஸ்ஜிபியுடைய ப்ரைசிங் இவ்வளோ தான் வச்சிருப்பாங்க. 1 கிராமுடைய ப்ரைசிங் என்னவோ அப்ராக்சிமேட்லி அந்த ரேட்டில் தான் இருக்கும். அவ்வளோ வாட்ச் நீங்கள் வாங்கணும், 1 யூனிட் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்றது தான் மினிமமான டாஸ்க். அண்ட் இதை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பேங்க் மூலியமாக வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதன் மூலியமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது டிமேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சரில் விற்கிறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்போ எமர்ஜென்சி வரும்னு தெரியாது, அதில் இருக்கிறது நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது, இருந்துட்டு போட்டோம், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவு

0: ஓம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தங்கம் வாங்க சிறந்த வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது தமிழ் செல்வன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: இப்போ அந்த சீக்கிரட்டான விஷயத்தை பத்தி பேசுவோமா? மார்க்கெட்டுடைய ரேட்டை விட கம்மியான ரேட்ல உங்களால வாங்க முடிஞ்சாலும், மார்க்கெட்டுடைய ரேட்டை விட ரொம்ப அதிகமான ரேட்ல உங்களால விற்க முடிஞ்சாலும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம இந்த எஸ்டிபி மூலமா பண்ண முடியும். எப்படின்னு சொல்றேன், நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் மூலமா உங்க அக்கௌண்ட் லிங்க் பண்ணி அந்த ஐடி மூலமா வந்து இந்த கோல்டு பானை லிங்க் பண்ணி வாங்கியிருக்கீங்க. உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இந்த எஸ்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆன்லைன்ல விற்க முடியும்னு சொன்ன பாத்தீங்களா? அப்போ எப்போ உங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்கோ நீங்க போய் ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன பிரைசிங் வேணுமோ அந்த பிரைசிங்க தான் நான் விற்பேன்னு சொல்லி நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல வாங்கக்கூடியவங்க சப்போஸ் யாருக்காச்சும் வந்து திடீர்னு வாங்கணும்னு நினச்சி வாங்கினாலுமே சரி, இல்லை ஆர்டர் தப்பா பிளேஸ் பண்ணாலுமே சரி, நீங்க கொடுக்கக்கூடிய விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது நார்மலா நீங்க ஆன்லைன்ல இப்போ எக்ஸாக்டா கோல்டு பிரைஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கோல்டு ETF. ஸோ கோல்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RBI வந்து பேக்கிங்கோட வந்து இருக்கு. இதுக்கும் பிசிக்கல் கோல்டு வந்து வாங்கி வைக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பான விஷயம், இது டிமெட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலான்றது கூடுதலான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். எப்படிடான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, இன்னொருத்தர் ஒரு அமௌண்ட் போடுறாங்க, இந்த மாதிரி பூல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ பேர் போடுறாங்களோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ETF வந்து அவங்க வந்து இந்த கோல்டு வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அதுதான் மினிமமான ஒரு கான்செப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லும். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கோல்டை பற்றி நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டுடைய பிரைஸ் ஏற இறங்க இந்த கோல்டு ETF உடைய பிரைஸிங்கும் ஏறி இறங்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குது இந்த பார்த்துக்கலாம். அண்ட் வாங்கணும் விற்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் மினிமமாக எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு 1 கிராம் அந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 48 ரூபாய் 45 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, அது சைக்கிளி கிடையாது, சேதாரம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் 3% GST வந்து கிடையாது, ஏன்னா டேரெக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே வாங்குகிறோம், அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் நீங்கள் லாபத்தில் விற்றீங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்டி தான் வந்து ஆகணும். அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக சேஃப் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், RBI பேக்கிங்கோட வருது அண்ட் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக நம்பி வந்து வாங்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னடா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸ் நீங்கள் 100 ரூபாய் போடுறீங்கன்னா அந்த 100 ரூபாய் டேரெக்டாக வந்து அதில் வந்து கோல்டு வாங்கி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த விஷயங்கள் இருக்கும். RBI என்ன சொல்றாங்கன்னா 95% வரைக்கும் நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், மீது ஒரு 5% உங்ககிட்ட வைக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்க கொஞ்சம் இடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க நிறைய பேர் ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து பணத்தை போடுறாங்க இல்லையா, ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட் வரும்போது அந்த ஃபண்ட் எடுத்துட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க, கோல்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்டைரக்ட்லி மேபி கோல்டு ETF தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். இதில் அவங்க வந்து டேரெக்டாக ஃபிசிக்கல் கொண்டு வாங்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது, இது ஒரு விஷயம். அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதற்காக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுன்ற அவசியமும் வந்து கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓப்பன் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயே வந்து டேரெக்டாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மேட்டில் வந்து வந்துடும். அவங்க வந்து மீதி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க. அவங்க இதெல்லாம் பார்க்கறதுனால அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால அவங்ககிட்ட ஒரு சில அளவுக்கு கேஷ் வச்சிருக்கணும், ப்ளஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கும்போது ஐயோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கொடுத்துட்டோம்னு கூட யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக 100 ரூபாயும் கோல்டில் வந்து போகாது. இவங்க ஒரு சில அமௌண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு 5% 10% இல்லை 8% 2% கூட வச்சிருப்பாங்க. அதிலிருந்து தான் மீதி அமௌண்ட் தான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக கோல்டில் வந்து போகாது அப்படின்றது ஒரு விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு SIP மூலமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பல்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எப்படி வந்து SIP மூலமா வந்து நம்ம வாங்குறோமோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அந்த மாதிரி இதுலேயும் வந்து 100 ரூபாயிலிருந்து கூட வந்து வாங்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல்டை வாங்குறதுக்கு உண்மையிலேயே இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். எது லாங் டேர்முக்கு எது ஷார்ட் டேர்முக்கு அண்ட் எதில் ப்ராஃபிட் அதிகமாக வரும் எதில் டேக்ஸ் அதிகமாக கட்டணும் எது உண்மையிலே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தோட ப்ளஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளங்கள்.
2: இன்றைய

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: மக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். வரும் August 15 காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நாட்டு
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும் அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோட உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Sinha, sinha.
1: Sinha, sinha.
0: Sinha, sinha.
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா? சியா சியா
0: சியா சியா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற ஆகஸ்ட் 15 தேதிக்குள்ள KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும்.

0: அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC-ய பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனையா இந்த முடி உதிரக்கூடிய பிரச்சனையை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க முடி வளர்க்கறத ஒரு முக்கியமான வேலையாவே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம ஊர்ல கிடையாது, அப்போ எங்கவா இருக்கும்? அதை பத்தி தான் இப்போ கடலோட விளையாடு நிகழ்ச்சியில உங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறது நான் தியஸ்ரீ. இந்த முடி வளர்க்கக்கூடியவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவோட குவான்சி அப்படிங்கிற பகுதியில் ரெட் யாவ் அப்படின்னு சொல்லப்படுற பெண்கள் தான் வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தவங்களோட முடியுமே கிட்டத்தட்ட 7 feet வர நீளமாக இருக்குமா. இது அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட வாழ்நாள் முழுசுக்கும் அவங்களோட 18வது வயசில் தான் முடியை வெட்டுவாங்களாம். இது மூலமா அவங்க திருமணத்துக்கு தயாராகிற ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சில செய்திகளும் சொல்லுது. இதனாலேயே அந்த கிராமத்துல வாழ்ற பெண்கள் உலகத்திலேயே நீளமான முடிய கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்திலயுமே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த 7 feet நீளமுள்ள முடி வளருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஷாம்பு அப்புறம் கண்டிஷனர் இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இயற்கையான ஷாம்பு அப்புறம் வந்து அதாவது அந்த ஷாம்புவை அவங்களாவே தயாரிப்பாகலாம். அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி அப்படின்னு ரொம்ப கவனத்தோட அவங்களோட முடியை கையாள்றதா சொல்றாங்க. குறிப்பா வந்து திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களோட தலைமுடியை வந்து கருப்பு துணியால மூடி வச்சுப்பாங்களாம், அதாவது யாருக்கும் தெரியாதபடி மூடி வச்சுப்பாங்களாம். அப்படி திருமணம் ஆனவங்க அந்த முடியை தலையை சுத்தி வந்து முடிஞ்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா குழந்தை இருக்கிறவங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கொண்டை மாதிரி போட்டு இப்படி ஒவ்வொருத்தரோட திருமண நிலையுமே வந்து வெளிப்படுத்துவாங்களாம். இந்த ஒரு தகவலோட இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு. அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. நம்ம எல்லாருமே நம்மோட தினசரி உணவுகளில் சத்தான காய்கறிகளையும் பழங்களையும் எப்படி சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த விதை வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதும் முக்கியம். ஏன்னா காய்கறி பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மாதிரியே அதுலேயும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் ஹேசல் நட் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஹேசல் நட் அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி தெரியாதவங்க நம்ம ஊர்களே, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை, திருவாரூர், காரைக்குடி மாதிரியான பகுதிகளில் சில்லறை விற்பனையாகவும் அதோட தரத்தை பொறுத்து ஆன்லைன்லையுமே வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதா சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சைஸில் தேங்காய் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குமா. அதிலே தோல் நீக்கப்பட்ட விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்க்குறதுக்கு கொண்டைக்கடலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வறுத்தோ நம்ம பச்சையாவோ சாப்பிட்லாம். இது மூலமாக ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதயத்தோட ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளில் பல பேர் வந்து இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹேசல் நட்டில் ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உடம்போட கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் தேவையில்லாத காரணங்களுக்காக, அதாவது இப்போ சில பேருக்கு காரணமே இல்லாமல் உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாகும், அப்படி அதிகமாகிற பிரச்சனையை சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் குறையுதே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க, அதாவது வைட்டமின் சத்துக்கள். இந்த ஹேசல் நட்டில் வைட்டமின் இ, தாது சத்துக்கள் ரெண்டுமே இருக்குது. இதனால ஸ்கின்னுக்கும் முடி வளர்ச்சிக்கும் தேவைப்படக்கூடிய சத்துக்களும் டைரக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளோட செரிமான பிரச்சனைகளெல்லாம் வந்து சரி செஞ்சு நம்மளோட வயிறில் வந்து எந்த வித பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: பல்டி பக்கற டர்ல உடன பல்தே, வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே.

0: நாளை இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாட நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சேன். அது குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் கொஞ்சம் குழந்தைகளோட சிந்தனையை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதாவது அதில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூல் வேன், அதாவது குழந்தைங்க அந்த ஸ்கூல் வேனில் விளையாட்டை பண்ண ஒரு விஷயத்தினால மற்ற குழந்தைகள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா வாகனங்கள்லையுமே வந்து இந்த தீப்பத்தினா அணைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து குழந்தைங்க விளையாட்டாக அமைக்கி பார்க்க மற்றவங்க மேலே அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால குழந்தைகளுக்கு வந்து கண் எரிச்சல், மூச்சு திணறல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த பள்ளி வாகனங்களில் அந்த சிலிண்டரை பயன்படுத்தாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்கூல் வேனில் கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த தீயணைப்பு சிலிண்டர்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது. இது வந்து கைகளுக்கு எட்டுறபடி வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. அதை விட்டு கொஞ்சம் உயரமான இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே சமயம் சில பள்ளி வாகனங்களில் இந்த மாதிரியான அவசர வசதிகள் இல்லாமலும் இருக்கும். ஏன்னா சில வேனை வந்து வாடகைக்கு எடுத்தும் கான்ட்ராக்ட் படியும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான வாகனங்களில் இந்த பாதுகாப்பு வசதிகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சோதிக்க வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். இது பள்ளி வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, கல்லூரி வாகனங்களுக்குமே வந்து பொருந்தும். இதில் வந்து ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறதுக்கான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த பாதுகாப்பு வசதிகளும் சரியாக இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதும் முக்கியம்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா?

0: スポリス。
1: あった。
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை, திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சொல்லடி நல்வாழி. உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி. நீ இன்றி எந்த வாழ்க்கை தானில் இல்லை அடி ஒளி. பொறிக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி. அப்பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்றுட்டா உனி மட்டும் நீ.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியே விட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் என்னை வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன்

0: அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்ப நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. கடல் துறையில் நமக்கு தெரிஞ்ச இந்த நாட்டிக்கல் சயின்ஸ், மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகளை தவிர்த்து நிறைய வகையான படிப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து டெக் கேடட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலை வழி நடத்துறது, பாதுகாப்பு பணிகளுக்கான பயிற்சி தரக்கூடிய ஒரு கடற்துறை படிப்பு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ஆரம்ப நிலை பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து 1 வருஷம் டிப்ளமோ, அதாவது நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பையும் தொடர்ந்து அது கூடவே 2 வருஷத்துக்கும் மேலான கப்பல் பயிற்சிகளுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 12th இயற்பியல் வேதியியல் அது கூடவே வந்து கணிதம் படிச்சிருந்து அதில் 60% மதிப்பெண்களோடு இருக்கிறது அப்படின் ரொம்பவே முக்கியம் சொல்றாங்க. அடுத்ததா வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 17 இருந்து 25 வரைக்கும் இருக்கணும். இதுக்கு வந்து வயசு தகுதி, படிப்பு தகுதி இதெல்லாம் தாண்டி உடல் தகுதி அப்படிங்கறதும் ரொம்பவே முக்கியம். அதாவது கண் பார்வையில 6 மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணுமா. இந்த பார்வையில பிரச்சனை இல்லாதபடி ஆரோக்கியமான உடல் நலத்தோட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தகுதியா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், அதாவது இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி, அவங்க நடத்தக்கூடிய CET அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவு தேர்விலையுமே வந்து தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூலாக இருக்குது. ஆனால் நம்ம படித்து முடித்த பின்னாடி என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய அதிகாரிகள், அதாவது 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், ஷிப் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர் பதவிகளுக்கும் போக வாய்ப்பு இருக்கான். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் சில அகாடமி மூலமாகவும் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கலாமா. இந்த கோர்ஸ் படித்து முடித்ததும் நேவி ஷிப்லையும் சரி, க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள்லையுமே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆரம்பகால அடிப்படை பயிற்சியாக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: பாய்.
1: வந்தாச்சு நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
2: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். For appointment, 915-00-8065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. வீட்டு வேலைகளாக செய்யக்கூடிய விஷயங்களை சில நாடுகளில் வந்து விளையாட்டாக விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதாவது எக்ஸ்ட்ரீம் அயனிங், இதோட பேர்லேயே இந்த விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆமாங்க, இது ஒரு அயன் பண்ணக்கூடிய கேம் தான். கேட்குறதுக்கு வித்தியாசமாகவும் சாகச விளையாட்டுக்களில் ஒன்றாகவும் இருக்குது. ஆனால் ஆடைகளை அயன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண இடங்களில் செய்யாமல் மலை உச்சிகள், அப்புறம் கடலுக்கு அடியில், பனிப்பகுதிகளில், பாறை பகுதிகளில் அப்படின்னு ஆபத்தான இடங்களில் செய்வாங்களாம். அதனாலேயே இதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1997 இங்கிலாந்து நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான பொழுதுபோக்காக இருக்கிறத தாண்டி உலக நாடுகளோட ஒரு கவனத்தை ஈர்க்கிற விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த விளையாட்டுகள்னால நிறைய விதமான உலக சாதனைகளுக்கான முயற்சிகளும் நடந்திருக்கு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையான விளையாட்டாக இருந்தாலும் ஆபத்தான விளையாட்டுக்கள்லாம் ஒன்றாகவும் இருக்குது. அதாவது உயரமான பகுதிகளில் இருந்து நம்ம கீழே விழுகிறது, தண்ணிக்குள்ளே மூழ்கிறது, உடல் காயங்கள், ஏன் உயிருக்கு கூட ஆபத்தான விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த விளையாட்டுக்களில் ஒரு அறிவுரை கூட சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் அயனிங் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான விளையாட்டுனால அதை யாரும் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னும், அனுமதி அப்புறம் பாதுகாப்பு இருக்கக்கூடிய விளையாட்டுக்களை மட்டும்தான் தேர்வு செய்யணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் கற்பனை திறன் கூட ரொம்பவே முக்கியம்தான். அதாவது இந்த தனித்துவமான இடங்களை தேர்வு செய்கிறதுல தொடங்கி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய திறமை, ப்ரெசன்டேஷன், அப்புறம் வந்து ஃபோட்டோ, புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட உயிருக்கு ஆபத்து வர விதமாக பாதுகாப்பு உபகரணங்கள் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். கூடவே வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமிங் அவங்க கொடுப்பாங்களாம், அந்த டைமிங்குள்ளே தான் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸுமே இருக்குது. இந்த ஒரு விளையாட்டை பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
6: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயி

0: 10 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. பொதுவாக நம்மள பல பேருக்கு இந்த அரசியல் பற்றின தகவல்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் தெரியும். முக்கியமான தகவல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் யார், குடியரசுத் தலைவர் யார், சொல்லப்போனால் வந்து கல்வித்துறை அமைச்சர் யார், எம்எல்ஏ யார் அப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அதை தவிர நம்மளும் சரி குழந்தைகளும் சரி அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர வந்து அரசாங்கத்தில் நிறைய பதவிகளும் அந்த பதவிகளுக்குன்னு நிறைய பொறுப்புகளும் இருக்குது. உதாரணத்துக்கு மத்திய அமைச்சரவை, மாநில அமைச்சரவை, பாதுகாப்புத்துறை, உளவுத்துறை, நிதித்துறை, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இதை தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளூர்ல பார்த்தோம் அப்படின்னா நகரங்கள்ல மேயர், பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம். இந்த பதவியில யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட ரொம்பவே முக்கியம் அவங்களோட பணிகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறது. குழந்தைகளும் ஒரு நல்ல குடிமகனாக உருவாகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான அரசியல் பற்றின விழிப்புணர்வுகளும் அவசியம். இப்போ வந்து குழந்தைகளுக்கே பள்ளிகளில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுற கருத்துக்களை உள்வாங்க முயற்சி செய்யணும். நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடக்கூடாது. அதே சமயம் குழந்தைகளை கட்டாயப்படுத்தி தேர்தல் அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்குது. ஆனால் குழந்தைகளோட விருப்பப்படி அவங்க குழந்தைகள் சங்கம், பள்ளி மாணவர் குழு மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக கலந்துக்க வைக்கணுமாமா. அது மாதிரி குழந்தைகளோட விருப்பப்படி இந்த குழந்தைகள் சங்கம், பள்ளி மாணவர் குழு இந்த மாதிரியான அமைப்புகளில் கலந்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே அவங்களோட அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானு தியஸ்ரீ. குழந்தைகளுக்கு அவங்களோட கல்வியில சந்தேகங்களை தீர்க்கிறது, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் அனுப்புறது, இதெல்லாம் தவிர ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம், அதாவது குழந்தைகளோட பேச்சை கேட்கறது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, ஹாப்பியா இருந்தா உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம், சோகமா இருந்தா ஏன் சோகமா இருக்க, இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா எல்லா பெற்றோர்களுமே கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே சில வீடுகளில் வந்து குழந்தைங்க வந்ததும் அதை பண்ணு இதை பண்ணு, டியூஷனுக்கு கிளம்பு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதனாலேயே நிறைய குழந்தைங்க அம்மா நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையுமே இருக்காங்களாம். இதனால பெற்றோர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சு அன்னன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்றதுல ஒரு சின்ன தயக்கம், அப்புறம் மறைக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இருக்கு. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து தப்பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பெற்றோர்கள் அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், இனிமே அதை பண்ணாம இருக்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முறையா குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க பண்ண தவறுகளை தொடர்ந்து சொல்லி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொல்லி காட்டுறது குழந்தைகளோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக குழந்தைகளோட பேச்சை பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்கும்பொழுது குழந்தைங்க அவங்களோட மனபாரத்தை இறக்கின மாதிரியும் இருக்கும், பெற்றோர்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொரு பக்கம் அதே சமயம் குழந்தையோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகி குடும்பங்களில் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு தகவலோட இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார்வளை குடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைன்னா நம்மள கம்மா இருக்காருன்னு நம்ப மாட்டாங்களே.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். கடற்கரைக்கு எப்பவுமே நம்ம போறோம் அப்படின்னா அந்த கடற்கரையுடைய மணல் அந்த பகுதிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதே நேரத்தில் இப்போ முகமதியார்புரம் கடற்கரைக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அந்த மாதிரி போகும்பொழுது அங்கே நிறைய பேத்தை மீன்கள் கடந்தது. அந்த பேத்தை மீன்களை வந்து பார்க்குறப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இது எல்லாமே கழிவாக கழித்து போட்ட மீன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து கடலில் தூக்கி போடுவாங்க, அது அப்படியே வந்து இங்கே கரையோரமாக இங்கே தான் வந்து அடையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கழிவு போகிற ஒரு மீன், இது விலை போகாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா பேத்தை மீன்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ மே மாதம்லாம் ஒரு தடை காலம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் போனோன்னா வரிசையாக 2 சூட மீன்களை வந்து கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூட மீன் வலை கழிக்கிறது அது வந்து நம்மளுடைய பகுதிகளில் ரொம்ப அதிகமாகவே நடக்கிற ஒரு விஷயம். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூட மீன், சால மீன், மத்தி மீன் இதெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது 1-2 மீன்கள் வந்து அந்த வலைகளில் வந்துருச்சு அப்படின்னா அந்த மீன்கள் வந்து கழிவாக தான் போகும். கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுருவாங்க, இல்லைனா ஓரமாக எடுத்து வச்சு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கழிவு மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை கழிச்சு தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி விசைப்படகுகளில் பார்த்தோம்னா அந்த மாதிரி நிறைய மீன்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து கிளாத்தி மீன்கள் இதெல்லாம் வந்து விலை போகாத மீன்கள் அந்த நேரங்களில். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் இப்போவும் ஏதாவது மீன்கள் வந்து கழிவுகளாக இருக்குதா, என்னென்ன மீன்கள்லாம் கழிவாக இருக்குது, எதுனால அந்த மீன்கள் கழிவாக இருக்குது அப்படின்றத நம்ம பாடல்களுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்க பேரு? எங்க இருந்து பேசுறீங்க? நம்மளுடைய பகுதிகளில் கடல்ல இருந்து பிடிக்கப்படுற உயிரினங்கள்ல என்னென்ன உயிரினங்கள் கழிவுல போகுது, அதாவது இதெல்லாம் வியாபாரி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கழிச்சு போடுற மாதிரியான உயிரினங்கள் ஏதாவது இருக்கா? இப்பவும்
6: இப்பவும் சொல்றத அந்த காலத்துல வந்து, அந்த காலத்துல பத்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கெழுதுலாம் வந்து ஒழுங்கா ஏற்று போகாது, கெழுது வாவலு நண்டு எல்லாம் அந்த காலத்துல, இப்ப சொல்ல முடியாது. மறுபடி இந்த காலத்தை எடுத்துக்கிட்டா அந்த இலத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கே விற்கிதா என்னன்னு தெரியல. ஆனால் வெளியூர்களில் இலத்தின்னு சொல்கிறது அந்த வாவல் மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும், ஆனால் குத்துனா வலிக்கும். விற்காத மீன் கூட இப்போ ரொம்ப அளவு எதிர்பார்க்கலைனாலும் ஒரு ஒரு அன்றாட தேவையை ஒரு 400-500 கழிவுன்னு சொல்லி எதுன்னு சொல்லி இல்லை. முன்னாடி வந்து இருந்துச்சு, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நண்டு வாவல் முன்னாடி அதிகமாக வரும். இந்த 4 நம்பர் தொழிலுக்கு போகிறதுல வந்து அதிகமாக வருமா சொல்லி நான் கேள்விப்பட்டது. அப்படி வரத்துல வந்து அதை வந்து எடுக்கிறதுக்குமே வந்து இங்கே கடைக்காரில் உள்ள கடைக்காரில்னா எங்கள் ஊரில் உள்ள பொம்பளை எல்லாம் வந்து எடுப்பாங்க. அதை வந்து கருவாடு போடுறது, நண்டை கருவாடு விட மாட்டாங்க, எடுப்பாங்க. இந்த வாவல் இதுகளெல்லாம் எடுப்பாங்க, வாவல் நண்டு எடுத்துட்டு அந்த தேங்காய் பருப்பி எடுப்பாங்க. கழிவுன்னு சொல்லி இல்லை, இந்த தேங்காய் பருப்பி வாங்கி போகணும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அது கிடைக்கிறது கிடையாது. இப்போ எல்லா மீனுமே கழிவுன்னு சொல்ல முடியாது, ஒரு 400-500 விற்றுடும். நாங்கள் இந்த கடலுக்கு போனோம்னா இந்த ஒரு சில மீன்களை எடுப்போம், அது விற்காதுன்னு சொல்லி தான் நினைப்போம். அது இந்த 1-1.5 வட்டி சேர்ந்த உடனே வந்து அது வந்து ஒரு 400-500 விற்றும்.
5: வேறு என்னென்ன மீன்கள்லாம் முன்னாடி வியாபாரத்துக்கு அதிகமாக எடுக்காத மீன்கள், அது எதனால வியாபாரம் ஆகலை அந்த டைமில், இப்போ எதனால அதிகமாக வியாபாரம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க?
6: முன்னாடி வந்து அந்த மீன்களோட இது வந்து அதிகமாக இருந்துச்சு, மீன்களோட பணக்கம், மீன் பிடி இதுவெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மீன் வந்து டன் கணக்கில் ஏறிடுமா. அப்போ நான் சொல்கிறது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு மீன் வந்து டன் கணக்கில் ஏறிடுமா. ஏறினோடனே அது ஒரு வெள்ளத்தில் மட்டும் வராது, ஒரு போட்டில் மட்டும் வராது. இப்போ 100 போட்டில் வரும்போது மீன் தேவைக்கு மிச்சமெல்லாம் பாஞ்சு வந்து தோப்புகளில் பதப்பாங்களாம், பள்ளத்தை தோண்டி அதை அழிக்க முடியாத அளவுக்கு. இப்போ அப்படி இல்லை, அந்த அந்த கால சூழ்நிலை இல்லை. அதனால தான் வந்து விற்காத மீனும் இப்போ வந்து விற்கிறதுக்கு காரணம், இப்போ இந்த யூடியூப்பு இந்த சேனல்கள்லாம் ஆரம்பித்த பிறகு அவங்க எதையாவது போட்டு தின்றுறாங்க சரியா. அதனால் நம்ம மக்களும் அதை வந்து திங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதுனால இப்போ விற்காத மீனும் விற்கிறதுக்கு விற்று விலை போகுது. நம்மளுக்கு நம்மளை எடுத்துக்கிட்டால் கடலில் கழிவே இல்லை. இந்த அஞ்சாலை சாப்பிட்டதில் இப்போ அஞ்சாலையும் திங்க திங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் திங்கிறத காரணத்தினால தான் வந்து விற்காத பொருளும் அது விலையாகி போகுது சரியா. முன்னே அதெல்லாம் தண்ணியில் ஊக்கி போட்டுருவோம், அஞ்சாலை இதெல்லாம் வந்துச்சுன்னா தண்ணியில் ஓட்டுருவோம். இதை வட்டியில் கொண்டு வந்து விற்கிறோம். விற்கிறோம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு போகலைனாலும் ஒரு 400-500 என்னாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு செலவு மறைச்சிடலாம். இப்போ அதில் 500-1000 விற்கிறதுல 8 பேர் கல்லுக்கு போகிறோம், 9 பேர் கல்லுக்கு போகிறோம், ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் என்னாச்சு.
5: ரொம்ப நன்றி என்ன உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: ரொம்ப நன்றி தம்பி.
3: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா, என் பேர் ஜெயபுராஜ், பாம்பன், பாரம்பரிய மீன் குடும்பத்தை சார்ந்தவர்.
2: நம்ம பகுதியில முன்னாடி நிறைய மீன்கள்லாம் வந்து இந்த கழிவுக்கெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்பவும் ஏதாவது மீன்கள்லாம் வந்து கழிவுக்கு போற மாதிரி, இதெல்லாம் வந்தா வியாபாரம்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது மீன்கள்லாம் இருக்குதா?
3: அதாவது உண்மையிலேயே அன்னைக்கு உள்ளே மாதிரி தான் கடல்ல இன்னைக்கு இருக்குது. ஆனா இருக்கிறத விட கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு உள்ள மீன் எல்லா மீனுமே நம்ம பகுதியில குறைஞ்சிருச்சு. அது காரணம் என்னன்னா, மீனை பிடிக்கிற விதங்கள் வந்து வரம்பு மீறி பிடிக்கிறோம். அதனால அதனுடைய உற்பத்தி முதற்கொண்டு பாதிக்கிற அளவுக்கு நம்ம பிடிச்சனால அபூர்வமான மீன்கள் இனமே வந்து 100%க்கு 1% தான் இருக்கு, 99% இல்லை. சரியா, நம்ம முன்னாடி பார்க்கும்போது பெரிய சொல்லுவாங்க, இந்த வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டைஞ்சிலா குதிப்பு ஸ்ராபு, இப்பெல்லாம் ஸ்ராவங்கானா கட்டைஞ்சிலாவங்கானா, இப்போ அடுத்தாப்புல வந்து இந்த ஜாதி சீலாவும் சொல்லுவோம், நம்ம ஊரில் வர்றது ஓலைஞ்சிலாஞ்சிரும், அது கூட இன்னும் கொஞ்சம் காலத்தில் மறைஞ்சும் போல. கலக்காலைலாங்கிறது நான்லாம் பார்த்து 4 வருஷத்துக்கு கிட்ட ஆச்சு. கலக்கால இந்த மாதிரி வலை விட்டு லேசாக பிடிச்சாலே போதும், பகலில் விட்டா வந்தாலே வலையில் கலக்குவாலை வரும். இப்போ அந்த வாழைங்கிறது மீனவருங்கிறது இனிமேல் வரும் சந்தைகளுக்கு காமிக்க முடியாது போல, அப்படிங்கிற ஆகி போச்சு. கல்பாக்கழுது, பெருங்கழுது, இப்படிலாம் மீனெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ உள்ள மீன்கள்ல, மீனவர்களில் மீன் பிடிச்சிட்டு வர்றதில்ல, பிடிச்சி சாப்பிடாத மீன் இருக்கு. ஆனால் ஏன்னா அந்த பக்கமும் சாப்பிட தான் செய்கிறாங்க. நம்ம அதே பழக்கம், எப்படி அந்த அஞ்சாலை, இந்த சாமி மீன், இதே மாதிரி சார்ந்த வகையான மீன்கள்லாம், தோல் சார்ந்த மீன், அந்த ஊமக்களா தீஞ்சு விடுவாங்க, இந்த தோல் உரிக்காதது தான் நம்ம பகுதியில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டோம். ஏன்னு அந்த காலத்தில் பெரிய ஆட்கள் வந்து அது என்ன வகையில் இதை சாப்பிடாம போட்டாங்களோ, இந்த அஞ்சாலையெல்லாம் விஷம் உள்ளது, அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அப்புறம் வந்து இந்த சாமி மீன் இருக்குல்ல, அது அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படி லேசை பட்டு போனால் அப்படி தூக்கியே போட்டுருவாங்க. தண்ணிக்கில் பார்த்தாலே சிலருக்கு ஒரு கம்பு பூச்சி தூக்கி போட்டுருவாங்க. திரும்ப அப்படி மீனவர்கள் கரையை வந்து தப்பிக்க வந்தாலும் மீனவர்கள் வந்து தெரிஞ்சாலே தூக்கி போட்டுருவாங்க. மீனுக்களை இப்போ உள்ள மீன்கள்லாம் டன் கணக்கில் வருது கழிவு பொருள், அதுக்குள்ளே கிடந்தால் கூட இந்த சங்காயம் அவர் கூட கீழே போட்டுருவாங்க. அந்த மீன் பெரும்பாலும் சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து இன்றைக்கினாலும் எப்போம்னாலும் இந்த ஒரு கழிவு பொருள் வரத்தான் செய்யுது.
2: இது வந்து கழிக்கிறதுக்கு வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது? முன்னாடி வந்து நிறைய மீன்கள்லாம் அந்த கழிச்சு போட்டது, இந்த மீன்கள்லாம் இப்போ அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: அதாவது அது என்ன காரணம்னா, எல்லா வகை மீன்லையும் வந்து ஒவ்வொரு மீன்லையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் கேள்விப்படுறோம், சொல்கிறாங்க, சாப்பிட்டவளே சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஓராவெலாம் பெரும்பாலும் இந்த பகுதியில் எனக்காவது நம்ம சாப்பிடுவோம். இப்போ ஓராவுனா கீழக்கரிலேருந்து வெளிநாட்டு போகிற ஓரா, கலவா, இந்த கொடுவா, இதெல்லாம் வந்து விளைவே பார்க்கறது இல்லை. அப்படி வாங்குற நம்ம கலவாயில், நம்ம ஊர் கலவா, அப்புறம் செப்பிலின்னு ஒரு மீன் இருக்குது. செப்பிலாம் அந்த உண்மையிலேயே வந்து அதனால 2-3 வகையான மீன் இருக்குது. 4 கிலோ 3 கிலோ வரும், 1 கிலோ 1.5 கிலோ வரும், 1/2 கிலோ 1 கிலோ வரும். அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசப்படும், மஞ்சள் கலரு லேசாக சேகப்பு, ரோஸ் சேகப்பு லேசாக கலந்தது, அப்புறம் ரோஸ் கலரு, இப்படி வகையெல்லாம் இருக்கும். செப்பிலி, அது கொண்ட செப்பிலி, அந்த செப்பிலி எல்லாம் சொல்லுவாப்பில். அதே மாதிரி கலவாயிலேயே வந்து 4-5 வகை நம்ம பகுதியில் வர்றது இருக்குது. பஞ்சு கலவா, மரக்கலவா, வெள்ளை புள்ளி, கருவு புள்ளி இப்படிலாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து அதே மாதிரி அந்த கிளி மீன்லாம் இருக்குது பாருங்கள். கிளி மீன்லாம் வந்து அவ்வளோ விரும்பி, பாரியிலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ வரும். அதனால் விரும்பி சாப்பிட்றதுக்கு எல்லா வகையில் மீன்லையுமே டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது என்னென்னா, பாறை, விளைமீனும், சீலா, பண்ணா, மாவுளா, இது வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது. அப்புறம் நண்டு, கனவா, ராலு, இது இலையெல்லாம் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது, குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையுமே வந்து உலக நாடு அளவுக்கு இன்னைக்கு கடல் உணவை தான் அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இயற்கையிலே வளர்றது எந்த உண்டான அதுக்கு தீமையான விஷயங்களை பண்ணுறதில்ல. விவசாயத்தை எடுத்துக்கிறவங்க, மற்ற பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க, இத்தனை பிரச்சனை செய்யறவங்க, ஒவ்வொன்றும் என்னமோ மெடிசன்லேருந்து எல்லாமே கலங்கின கடல் அப்படி கிடையாது, இயற்கையிலே வர்றது. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் எந்த மீனை சாப்பிட்டாலும் பயப்படவே வேண்டியது, தாராளமாக நம்ம சோத்துக்கு போல வயதுக்கு மீனையே கூட சாப்பிட்றோம். நாங்கள் எங்கள் மீனவர்கள்ட்ட கடலுக்கு போனோம், கஞ்சி ஊட்டி போவோம், இங்கே ஒன்றும் இருக்காது, பசிக்கும். எப்போயும் வழக்கமாக ஒரு 2 கிலோ மீன் வைக்க அனுப்பி அப்போ பார்த்தா 6 கிலோ கூட வச்சிடும், மீனே சாப்பிட்டு வயிற்று வச்சிடும், அதனால் ஒன்றுமே ஆகாது. அதனால் ஒவ்வொரு மீன்லையுமே வந்து இந்த அடல்லாம் மருத்துவ குணம் இருக்குது. நண்டு, உண்மையிலேயே வந்து நண்டுலாம் அதிகமான அளவுக்கு சொல்கிறாங்க இந்த ஆஸ்மா உள்ளதுக்கு. அப்போ வானிலாம் வந்தால் நண்டு தோடுலேயே வந்து ஐஸ்கிரீமே சாப்பிடுவாங்களாம், அந்த சின்னாமுச்சத்து இருக்குதான். அதில் இப்படி கரை ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது அதில் பட்டு பட்டு அந்த கால கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு நன்மையான விஷயம் இருக்குது. அதனால நம்ம இந்தியாவில் தான் வந்து அந்த உடைய விஷயம் வந்து தெரியாதனால தான் நம்மளாம் எல்லாத்தையும் எங்கேயோ அனுப்பி பிடிக்கிறது மட்டும் நம்மளுக்கு அனுப்பி விடுறோம். அதான் ஃபாரின் கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே அப்படி தேவையும் ஒவ்வொன்றும் அப்படி எல்லா சின்ன பிள்ளை மகனும் சொல்லுது. சிங்கியை வந்து சிங்கியெல்லாம் வந்து உயிரோடைய நம்ம இங்கே தனியாக எடுத்துடுறோம், அங்கே உயிரோடு எடுத்து அந்த தோலில் இந்த இருக்கல ஓடு, அந்த ஓட்டில் ஒரு சத்து இருக்குதான். நான் ஒரு சைனாக்காரன்ல ஒரு நேரம் வந்தால் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்திருந்தாப்புல தீவுக்குலாம் போனது. அப்போ வந்து சிங்கி வந்து 1300 இருந்துச்சா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1300 இருந்துச்சு. அப்போ ஆக உயிரோடு வாழ்ந்து வந்து அவிச்சு முக்காவியல் தான் அவிச்சாப்புல. நான் இழுக்கும் போது அந்த தோட்டில் உள்ள அந்த அந்த சின்னாம்சத்தில் அந்த அந்த தோலோடையே வருது. முழுசாக அவிச்சா தானே ஈஸியாக ஓடிடும். அதனால் ஃபாரின்ல வந்து கண்ட்ரிகளில் பூரா வந்து இந்த போராவையெல்லாம் எல்லாம் துபாயிலாம் அவ்வளோ விரும்பி வாங்க அப்படின் சாப்பிடும். வேறும் கீழக்கல்ல வந்து வரி போறாங்கன்னு அப்படி சண்டை தான் போட்டு வாங்கணும். பாலத்தில் பிடிக்கிற மீன் இந்த மதனை முடிக்கப்பாங்க, மக்களை வித்து மதத்தை வாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தா அந்த பாமல் உள்ள பாலத்தில் பாலம் சொல்கிறது கடல் இருக்குல்ல, அதில் உள்ள மதனமே வந்து உண்மையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் மீனவர்களுக்கு, சரி இப்போல்லாம் டேஸ்ட்டாக இருக்கடான்னு. அதே மாதிரியே நமக்கு ஒவ்வொரு மீனும் எந்த சிறு சொல்கிற மொழியாக வேலை மீன் பாறை இது மட்டும் டேஸ்ட்டு கண்டுருக்கோம். பாறையில் நண்டு கண்ணவா அனைத்துலேயுமே வந்து மருத்துவ குணங்களுக்குனால பிள்ளைகளுக்கு காசு குணத்திலாம் பார்க்குறது இல்லை. அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க விடுமுறை இருக்கா பிள்ளைகளுக்கு ஹோட்டலுக்கு போய் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் எல்லோரும் சாப்பிட்றனால அதனால் நம்ம அதனால தான் உண்மையிலேயே வந்து இந்தியாவில் உள்ள மீனவர்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்றனால நமக்கு வந்து இங்கே எக்ஸ்போர்ட் போகிறனால அந்த விலைவாசிகள்லாம் கூடுறது ஒரு முக்கியமான காரணம். இந்தியாவில் வந்து அப்படிலாம் அந்த விலையெல்லாம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பழக்கம் வந்துச்சுன்னா இன்னும் மீனவர்களுக்கு ஒரு இந்த விலைகளில் வந்து கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது. அதனால பெரும்பாலும் இப்போ வந்து கடலில் வந்து வேஸ்ட்டாக போகிற மீன் கழிவான மீன் பெரும்பாலும் வர்றதில்லை. அது என்றைக்காவது ஒரு நாள் எப்போவாது ஒரு மீன் வருது. அதனால் அந்த பகுதி கடல் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிளைமேட்டு தான் போகிறது, ஆழ்கடல் தான் போகிறது. ஆழ்கடல் குணத்தான் நமக்கே தெரியாது இது என்ன மீன்றாது என்னும் தெரியாது அப்படி மீன்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவுக்கு நம்ம போக மாட்டாங்க, நம்ம பகுதியில் இந்த பாம்பன் பகுதியில் போக மாட்டாங்க. அதே மாதிரி ராமசுரு பகுதி மடத்தூர்லேயும் போக மாட்டாங்க குறிப்பிட்ட அளவு. இங்கேனா ஒரு 40-50 வந்து இந்த டீப்புன்னு சொல்கிறது வந்து இருக்குல்ல, அது நம்ம பாம்பனில் தைக்க அந்த டீப்புன்னு சொல்கிற தாவு அளவில் தான் மட்டும்தான் போவாங்க, அதுக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அங்கிட்ட உள்ள மீன்லாம் அதுக்கு மேலே நம்ம போனால் மீனை பிடிச்சி மேலே தூக்கி போட்டவுடனே செத்து போகும் சொல்லுவாங்க. மீன்லாம் பிடிச்சா கொள்ள கொள்ள கொள்ள கொள்ளவனு இருக்கும், பழுவனில் தண்ணி ஊற்றினா எப்படிங்க அதே மாதிரியே மீன்லாம் டேஸ்ட்டில் பிடிச்சி பிடிச்சா கொஞ்சம் காயப்பட்டால் தண்ணியாக ஓடிடும். நம்ம இப்போ கரை ஓரங்களில் மீன் அப்படி கிடையாது, 3 மணி நேரம் போட்டாலும் அது வாட்டில் கிடக்கும், கரையை ஐசி வைக்க கொண்டாமல் சாப்பிடலாம். அதனால் வந்து இப்போ கழிவுலங்கிறதுலாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். காரணம் கேட்டு இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் பிடிக்கனால அந்த கழிவுள்ள மீன்லாம் தூரத்து ஆழ்கடலில் இருக்குது, அதனால் அங்கே போக மாட்டாங்க. அதனால் இப்போ மீன்லாம் அழிவுள்ள மீன்லாம் பெரும்பாலும் வர்றதில்லை.
2: நிறைய விஷயங்களை எங்களுக்காண்டி நிறைய நிறைய நேரங்கள் எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி.
2: இந்த காலத்தில் எந்த மீன்களுமே வந்து கழிவுகளாக அதிகமாக போகிறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குறிப்பாக சொன்னாங்க இந்த சாமி மீன் இந்த அஞ்சால மீன் தான் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம் கீழே, அதெல்லாம் இப்போ வரைக்கும் விலை போகாத மீன்கள் தான் அப்படின்றத அருமையாகவே சொன்னாங்க. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்திவோம். முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீன் வளம் இருந்துச்சு. கரையில இருந்து கொஞ்சம் தூரம் போய் வலைய விட்டாலே அன்னைக்கான தேவையை பூர்த்தி பண்றதுக்கான மீன்களை நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவர்கள். நிறைய மீன் வளம் இருந்தாலும் கூட ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சில மீன்களை மட்டும்தான் அன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்றைய காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கெளுத்து மீன்கள். இந்த கெளுத்து மீன்கள் வந்து முன்னாடி சாப்பிட மாட்டாங்க, இப்பயும் கூட நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஏன் அப்படின்னா அதோடைய பச்சை வாடை வந்து இந்த சமையலுக்கு அப்புறமும் கூட இருக்கும். அதனால வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுற ஒரு மீன். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலானவங்க அதை சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க, அது கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதே போல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மீன்கள் நம்மளுக்கு பழக்கமே இல்லாத உணவுகளை கூட நம்ம சாப்பிட்றதுக்கான தைரியத்தை நம்மளுக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய உணவுகளை சமூக வலைதளங்கள் இல்லைன்னா நம்ம சுவைத்திருக்க கூட மாட்டோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை மறுக்கக்கூட முடியாது. இதே மாதிரி இப்போ இந்த கெளுது மீன்கள் இதெல்லாம் வந்து அன்றைய காலங்களில் தூக்கி வீசுகிற ஒரு மீன்கள் தான். இதே மாதிரியே நிறைய மீன்களை கழிவாக தூக்கி போட்டாங்க. அது இன்றைக்கி தேவைப்படுற ரொம்ப அரிதான விஷயங்களாக இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மைதான். நம்ம எல்லாருமே எத்தனை வருஷம் கடலுக்கு போயிருந்தாலும் பயந்து போகிற மாதிரியான ஒரு மீன். அந்த மீனை பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
4: பாஞ்சாலி பாஞ்சாலி,
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, ஓர் என்ன பேரோ.
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 915008065.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்தும் இருக்கும். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்தி போன். இந்த ஒரு மீனை பார்த்த உடனே எத்தனை வருஷமா கடலுக்கு போறவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நம்மளுடைய நெஞ்சோட ஓரத்துல இருக்கும். பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கிற இந்த மீனுக்கு நிறைய கொம்புகள் இருந்தாலும் கூட அதை பார்க்கறதுக்கு கூட ஏதோ ஒரு அழகான பூ தண்ணிக்குள்ள மிதந்து போற மாதிரி தான் இருக்கும். என்ன மீன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அந்த மீனோட பேரு சாமி மீன், அதாவது லைன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை பார்க்கறதுக்கு சிவப்பு இல்லைன்னா கருப்பு கலர்ல பட்டைகள் இருக்கும் அங்கங்க. அதே மாதிரி கடலுக்குள்ள நிறைய விஷ ஜந்துக்கள் இருக்குது. மற்ற விஷ ஜந்துக்கள் எல்லாம் எடுத்தோம்னா பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த சாமி மீன்களை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே நம்மளுக்கும். இந்த சாமி மீன்களை 1817 வருஷத்துலதான் முதல்ல வந்து வகைப்படுத்தினாங்க. சாமி மீனும் ஒரு இனம், லைன் ஃபிஷ்ஷும் ஒரு இனம் அப்படின்னு ரெண்டு பேர் வகைப்படுத்தினாங்க. அந்த ரெண்டு பேரோட பேரு லோரன்ஸ் அப்புறமா ஓகன். இதோட அறிவியல் பேர் என்ன அப்படின்னா டேரைஸ் அப்படின்றது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா துடுப்புகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தாலே தெரியும் இதோடைய துடுப்புகள் எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இதோட மொத்த துடுப்புகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத நான் சொல்றேன். 13 முதுகெலும்புகள் இதுக்கு இருக்குது. அந்த 13 முதுகெலும்புகளுக்கு பக்கத்துலேயும் பார்த்தோம்னா 10 கதிர்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி 3 குத முதுகெலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் கூட 6-7 வரைக்குமான அந்த கதிர்கள் இருக்குது. ஒரு சாமி மீன் வந்து ஒரு வயசு வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 18 அங்குலம் வரைக்கும் வளரக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் இதோடைய ஒரு வயசுலேயே இது வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வடிவேல் சொல்லுவாரு என்ன உன் பூர்வீகம் சொல்லு அப்படின்னு. அதே மாதிரியே இதுக்கும் ஒரு பூர்வீகம் இருக்குது. அது என்ன பூர்வீகம் அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நாளை இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாட நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாட்டிவோம். இந்தியா அப்படின்னு சொன்ன உடனேயே பல விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நிறைய விஷயங்களை உருவாக காரணமா இருந்த ஒரு நிலப்பரப்பு அப்படின்னா அது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே கணிதம் அப்படின்றது தெரியும், அதாவது கணக்கு பாடம். இந்த கணக்கு பாடம் வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த கணக்கு பாடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 சொல்லு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து 0 இருந்து ஆரம்பிப்பாங்க, அதாவது 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 0 எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் இன்னைக்கு. ஆனால் இந்த 0 முத முதல்ல பயன்படுத்தின நாடா ஆரியப்பட்டா எந்த நாடை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் தான் இந்த லைன் ஃபிஷ்களும் கூட இருக்குது. இந்திய பெருங்கடல்கள் அப்புறமா மேற்கு பசிபிக் பெருங்கடல்கள், இந்த இடத்துல தான் இந்த லைன் ஃபிஷ்களுடைய, அதாவது சாமி மீன்களினுடைய தாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன்கள் வந்து ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல பெரும்பாலும் வாழாது. இது அதிகமாக நீந்தி போகிற ஆழம் அப்படின்னா அது 300 மீட்டர் ஆழம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி பவளப்பாறைகள் வாழ்கிறதுக்கு தேவையான வெப்பநிலையும் உப்புத்தன்மையும் நம்மளுடைய கடலில் இருக்கணுமோ அதே மாதிரியே தான் நம்மளோட லைன் ஃபிஷ்ஷும் வாழ்கிறதுக்கு தேவையான உப்புத்தன்மை அதே மாதிரி வெப்பநிலை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்குது அந்த கடலில். இந்த சாமி மீன்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். இந்த வேட்டையாடுற டைமிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லோரும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும், காலையிலே ஏண்டா தூங்கி எந்திக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காலையிலேயே சுறுசுறுப்பாக இது வேட்டையாடி அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தான் இந்த சாமி மீன்கள் இருக்குது. இந்த சாமி மீன்களுடைய அழகு எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய கதிர்கள் அப்புறமா முதுகெலும்பு, அதுதானே பார்க்குறதுக்கு அப்படியே பூ மாதிரி தெரியுது, நம்மளுக்கு அழகாக இருக்குது. இந்த முதுகெலும்புகளில் தான் அதனுடைய விஷங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷங்களை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா மற்ற விலங்குகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற, அதாவது அந்த மீன்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு தற்காப்புக்காக தான் இந்த முதுகெலும்புகள் அதிகமாக இதுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விஷம் வந்து மனிதர்களுக்கு என்னென்ன செய்யும் அப்படின்றத நான் சொல்கிறேன் காட்டுக்கப்புறமா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசைஎஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசைஎஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசைஎஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. அழகான துடுப்புகள் நடுவுல இருக்கிற ஒரு மீன், பாக்குறதுக்கு மலர்ந்த அள்ளி இதழ்களுக்கு நடுவுல இருக்கிற கணுக்கூட்டம், அதாவது மகரந்த தூள்கள் மாதிரி இருக்கிற ஒரு மீன், சிங்க மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாமி மீன்கள் வந்து துடுப்பு வச்சிருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட விஷத்தை வந்து தவளையுடைய உடல்ல செலுத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ வந்து அந்த தவளைக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னா, ஐனோட்ரோபிக் அப்புறமா குரோனோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐனோட்ரோபிக் அப்படின்றது தசை சுருக்கம், ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விளைவுகள். குரோனோட்ரோபிக் அப்படின்றது வந்து இதய துடிப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான விளைவுகளை தான் இந்த மீன்கள் வந்து தவளையினுடைய உடல்ல செஞ்சிருக்கு. இப்ப மனிதர்களினுடைய உடல்ல இந்த விஷங்கள் பாஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்தும்? குமட்டலை ஏற்படுத்தும், வாந்தி, காய்ச்சல், உணர்வில்லாம போறது, அரிப்பை ஏற்படுத்துறது, வியர்வை அதிகமா வியர்க்க ஆரம்பிக்கிறது, தற்காலிகமாக கை கால்கள் வந்து முடக்கமாகிறது, இதய செயலிழப்பு இது வந்து ஏற்படும். இப்போ இளம் வயது அப்புறமா பெரும்பாலும் மூத்த வயது உடையவங்க கிட்ட இந்த விஷயங்கள் வந்து பாஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இறப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும், இறப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது அந்த விஷயத்தில். அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளம் குழந்தைகளுக்கோ இல்லைன்னா வந்து முதியவர்களுக்கோ படக்கூடாது. அதே போல் ஆரோக்கியமான ஒரு நபருக்கு இந்த விஷம் அப்படின்றது குறைவான தாக்கத்தையும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனிதருக்கு வந்து இது ஏற்படுத்துகிற பாதிப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த நபராக இருந்தாலுமே இந்த லைன் ஃபிஷ்ஷோடைய, அதாவது சாமி மீனுடைய விஷம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம உடனே மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இந்த சாமி மீன்களையும் கூட இப்போ சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது வந்து முறையான பயிற்சிகளை மேற்கொண்டு அதுக்கான சரியான சமையல்காரரை வந்து வச்சு அதை வந்து சமைச்சு சாப்பிடவும் செய்கிறாங்க. கடைசியாக அவங்களுக்காக ஒரே ஒரு சின்ன கவிதை. ஆரோக்கியம் அப்படின்றது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்ததும் கூட. உங்கள் உடல் சொல்கிறத மனமும், மனம் சொல்கிறது உடலும் கேட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்ற இந்த கருத்தோடையே இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 km வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 km வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதை சொல்றதுக்காக நேர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா ஓடு ஓடி வந்தாச்சு சுல்தானா. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மெய்யன் நடராஜன் எழுதின சமாதான மருந்து. கதைக்குள்ள நுழையலாமா? தூரமான இடத்துக்கு தன்னோட ஒரே செல்ல பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு மாசமேயான பொன்னம்மாவோட மனசுக்குள்ள தன் பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாளோ ஏது பண்ணிட்டு இருப்பாளோன்ற எண்ணம் வலுவெடுத்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு வேலையா தன்னோட வீட்டுக்காரர் வெளிய போயிருக்க, வீட்டு வேலைகள் எல்லாம் வேலைக்காரமாவ கூப்பிட்டு ஏவி முடிச்சிட்டதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்க டிவி ஆன் பண்ணிட்டு கண்களை அதுலயே அவங்க மேய விட்டாங்க. எந்த சேனலை மாத்தினாலும் அவங்க எதையும் ஒரே இதா பாக்க முடியல. ஒரு சேனலை மாத்தினா அதுக்கு அடுத்த சேனலை மாத்து மாத்துன்னு பொண்ணுமாவோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, டிவி பார்க்க பிடிக்கல, ரேடியோ ஆன் பண்ணி

நீ பாட்டாச்சு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஆன் பண்ணி பாட்ட போட்டுட்டு வீட்டோட ஜன்னல் கதவை பொன்னம்மா மெல்ல திறந்தாங்க. ரேடியோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் போது அதுல வரக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்னும் பொன்னம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போது பொன்னம்மா அவங்களோட வேலைகளை நல்லா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தேயில தோட்டம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கொட்டி வச்சிருந்த பசுமைய அழகா பச்சை கம்பளம் விரிச்சது போல காமிச்சிட்டு இருந்துச்சு. நாலா பக்கமும் சூழ்ந்திருந்த மலைகளும் நடுவாக்குல அங்கங்க ஓடக்கூடிய சிற்றோடைகளும் நீர்வீழ்ச்சிகளும் பொன்னம்மாளோட கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்டுச்சு. மேற்க நோக்கி மறைய எத்தனைச்சிட்டு இருக்கிற சூரியன் இளஞ்சூட்டோட முத்தத்துல மலர்ந்திருந்த முல்லை பூக்களோட வாசம் பொன்னம்மாளோட மூக்க தொலைச்சிச்சு. மாமர கிளையில உட்கார்ந்திருந்த கிளிகள் ரெண்டு கூட்ட நோக்கி அவசர அவசரமா பரப்பிட்டு இருந்துச்சு. அதோட அழகுகளால ஒன்னோட ஒன்னு உரசிட்டு இருக்கிறத பாக்கும்போது ஏதோ சமிங்க பண்றது போல இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பொன்னம்மா பார்த்தாங்களே ஒழிய அவங்களோட மனசுக்குள்ள அவங்க பொண்ண பத்தின நினப்பு தான் நிறைஞ்சு இருந்துச்சு. ஒரு தேயில தோட்டத்துக்கு சொந்தக்காரவங்க, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கைய வாழக்கூடியவங்க, மாளிகை போல இருக்கிற வீட்டுல பொன்னம்மா இருந்தாலும் அந்த அழகான மாலை பொழுதுல மண்ணல விழுந்த புழு போல பொன்னம்மா தவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்லாம இல்ல. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாய் இதய நிகழ்ச்சியில. அழகழகான பாடல்கள் நேயர் உள்ளங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பொன்னம்மாளோட மன கஷ்டத்துக்கு காரணம் ஒன்னும் இல்லாம இல்ல. என்னதான் பொன்னம்மாவோட பொண்ணு லீலா செல்வந்த வீட்டுல பிறந்த பொண்ணா இருந்தாலும், பிறந்த வீட்டுல அவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டியத முறையா கத்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயான பொன்னம்மாவோட தலையாய கடமையா இருந்துச்சு. தன் பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ப பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய செல்லமானது அவங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக நேரும் போதுதான் மனசுக்குள்ள சலனமா மாறி போகும். புகுந்த வீட்டுக்கு போனதும் செல்லம் கொடுத்து பாசம் காட்டி வளர்த்த தன்னோட பொண்ணு எப்படி இருக்க போறாளோ, எப்படி வாழ போறாளோன்ற கவலை பொன்னம்மா மாதிரியான அம்மாக்களுக்கு இல்லாம இருக்குமா என்ன? ஒரு சராசரி தாயோட தவிப்போட இருந்த பொன்னம்மா கிட்ட அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார அம்மா, அம்மா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரு முதலாளியோட ஒரு கடைக்கு போனாரு. அதுக்கு என்ன இப்ப? இல்லம்மா, நம்ம சின்னம்மாவ அங்கெங்கயோ கடையில பாத்துருக்காராம். சின்னம்மான்னு சொன்னதும் பொன்னம்மா உசாராயிட்டாங்க. சொல்லு சொல்லு, என்னாச்சு, எங்க பாத்தாரா? அம்மா, சின்னம்மாவும் அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் இப்ப வீட்டுல இருக்காங்களாம். சின்னம்மாவோட மாமனாரும் மாமியாரும் கொழும்புல அவங்க மக வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அது சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையாவ, வேற என்ன சொன்னா? சமையலுக்கு காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்களா. என்னது, சமையலுக்கு காய்கறி வாங்கினாளா? அவளுக்குதான் சமைக்கவே தெரியாதே, ஒரு காஃபி டம்ளரை கூட நகட்ட மாட்டாளே அவ. எப்படி? அதாமா எனக்கும் கவலையா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. எல்லாம் உங்க அப்பா கொடுத்த செல்லமும் தான். நானும் என்ன இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஒரே புள்ள ஒரே புள்ளன்னு அவளுக்கு எக்கச்சக்கமான செல்லத்தை கொடுத்துட்டோம். பொண்ண நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவளை பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வச்சாரு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டவளுக்கு சமையல கத்துக்க முடியாம போச்சு. இப்ப போன இடத்துல என்ன பண்ண போறானே தெரியல அப்படின்னு பொன்னம்மா அவங்க மகளை நினைச்சு வேலைக்கார அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியை.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம் நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம் நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
1: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலையா மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,40,000 வாங்கணும். எவ்வளவு உதவி அப்படின்னு சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லாஞ்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க த ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
0: ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலைபாயுதே நிகழ்ச்சி. சமாதான மருந்து சிறுகதைக்காக நான் சுல்தானா. காலேஜ்க்கு படிக்க போன லீலா படிப்போட நகரத்து கடைகளோட நாகரீக ருசிகர உணவுக்கு நாக்க பழக்கிட்டு வந்துட்டாங்க. படிப்புக்கு ஏத்த வேலையை தேடிட்டு இருந்த லீலாக்கு வேலை அமையறதுக்குள்ளேயே மாலை சூடக்கூடிய நேரமும் வந்துருச்சு. லீலாக்கு ஏத்த ஒரு நல்ல மாப்பிள்ளையவும் அவங்க வீட்டுல பார்த்தாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே புள்ள, நல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் முதல் சம்பந்தத்தை விட்டுற கூடாதுன்னு லீலாவோட அம்மாவும் அப்பாவும் விடாப்பிடியா இருந்துட்டாங்க. ஒரு சுபயோக சுபதினத்துல கெட்டி மேலும் கொட்ட மாப்பிள்ளையோட லீலா அவங்க புகுந்த வீட்டுக்கும் போயாச்சு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னே தெரியாம ஒரு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த பொண்ணுதான் லீலா. அவங்க கேட்டு எதையுமே அவங்க அம்மாவும் அப்பாவும் இல்லன்னு சொன்னதே இல்லை. என்னதான் பொண்ண ராணி மாதிரி வளர்த்து நல்லா பாத்துட்டாலும், எல்லா பொருத்தமும் பார்த்து கட்டி கூட வச்சாலும், சமையல் தெரியாத பொண்ணா இருந்தா, என்னதான் தங்கமான நல்ல குணம் இருக்கிற மாமியாரா இருந்தாலும் 7 பொருத்தம் ஆகிரும். இது ஊர் அறிஞ்ச உண்மை இல்லையா? அதே எண்ணம்தான் பொன்னம்மாவோட மனசையும் குடிஞ்சுகிட்டே இருந்துச்சு. மாப்பிள்ளைக்கு ஒருவேளை சமையல் தெரிஞ்சா கூட இவ ஏதாச்சும் சமாளிச்சுட்டு இருந்துருவா? ஒருவேளை மாப்பிள்ளைக்கும் சமையல் தெரியாம இருந்துச்சுன்னா இந்த லீலாவை நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கே. தேவையில்லாத பிரச்சனை அவளோட வாழ்க்கையில வந்துருமோன்றத நினைக்கும் போது என்னால நிம்மதியாவே இருக்க முடியலையே. பசி பொறுக்காத பொண்ணு என்ன செய்ய போறாளோ? வசந்தி வேற இப்படி சொல்றா, காய்கறி எல்லாம் கடையில வாங்கிட்டு இருந்தாலும் இப்ப அவளுக்கு போன் பண்றது எனக்கு சரியா படல. எதுனாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு பொண்ணம்மா ஒரு கப் காஃபி போட்டு சூடு ஆறுறதுக்குள்ள அதை குடிச்சபடியே அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைப்பாயுதே நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாடல்களை தொடர்ந்து

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி கடல் ஓசை எஃப்எம் 90.4ல. நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. என்னதான் பொன்னமாலமா அவங்க பொண்ண பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்க பொண்ண பத்தின எண்ணம் தான் அவங்க அம்மாவோட மனச சுத்தி சுத்தி வட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் காரணமா ஊரே ஊரடங்குல இருக்கிற நிலையில தன் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல பொன்னம்மா அவங்க பொண்ணு கிட்ட சமைக்க சொன்னாங்க. பெருசாலாம் எதுவும் சொல்லல, சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறிகளை நறுக்க சொன்னாங்க. அப்ப நடந்த சம்பவம் பொன்னம்மாவோட மனசுக்குள்ள இப்ப நடந்தது போல இருந்துச்சு. மூணு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு காய்கறியை வெட்டுன்னு சொன்னா, மூணு அடி நீளம் இருக்கிற புடலங்கா, ஒரு கிலோ முருங்கக்காய், ஒரு கிலோக்கும் அதிகமான கத்திரிக்காய், 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நறுக்கி லீலா ஒரு சட்டி நிறைய நிரப்பிட்டாங்க. நறுக்குன துண்டுகளோட அளவை பார்த்தா சாம்பார் சட்டிய தாண்டி வெளியில போய் உழுகிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த காய்கறி எல்லாம் வீணா போக கூடாதுன்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் பொன்னமாலம்மா கொடுத்தாங்க. சொந்த வீட்டுல அதுவும் காய்கறி விளையக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா புகுந்த வீட்டுக்கு போனப்போ அங்க போன பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா என்ன? ஏளனமா பேசுவாங்க, தேவையில்லாம மனச காயப்படுத்துவாங்க. என் பொண்ணு என்ன பண்ண போறானே தெரியலையே, அவன் நல்லா இருக்கணும், அவ உலகம் தெரியாதவ, கவலை ஒரு புறம் இருக்கட்டும். கடைகள் உணவகங்கள்னு எல்லாமே அடைக்கப்பட்டு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட அந்த கொரோனா காலத்துல லீலா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் என்ன பாடுபடுத்தினாங்கன்றது அவங்க அம்மா அப்பாக்கு மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கை லீலா அளவுக்குலாம் இல்ல, நான் அவளோட வயசுல இருக்கும் போதெல்லாம் சரியான வறுமை என் குடும்பத்துல. அடிப்படையான வசதிகள் கூட இல்லாத ஒரு சின்ன கிராமத்துல என்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு படிப்படியா ஒவ்வொரு அனுபவங்கள் மூலமா ஒவ்வொரு பாடங்களை கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன். என்ன பாக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு, ஆனா என் பொண்ண நினைக்கும் போது என்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில பல பாடங்களை கத்துக்கிட்டு முன்னேறி வருவான்னு நம்புறேன். இனி கண்ணு கலங்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவன் நல்லா இருப்பான்ற எண்ணம் என் மனசு முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பொன்னம்மாள் அவங்களோட மனச அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு, அவங்க பொண்ணு கிட்ட இருந்த போன். லீலா என்ன சொல்லிருப்பாங்க கதையில, அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க சமாதான மருந்து அப்படின்ற கதை. லீலா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ லீலா, எப்படிமா இருக்க? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு எப்பவுமே உன்னை பத்தி தாமா கவலை. இங்க ராணி ஆட்டம் இருந்துட்டு அங்க போய் எந்த வேலையும் செய்யாம தேவையில்லாத மன சங்கடத்துக்கு ஆளாயிருவியோன்றத நினைக்கும் போது என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? உன்னை அனுசரிச்சு போறாரா? அம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன வேற நல்லா புரிஞ்சுக்கிறாரு, இங்க யாரும் என்ன காயப்படுத்தவே இல்லை. நீ நினைக்கலாம் இங்க எந்த வேலையும் செய்யாம நான் திட்டு வாங்க போறேன் அப்படின்னு, ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நல்லா நடத்துறாங்கம்மா. எனக்கு ஒரு வேலை தெரியலன்னா அத்தை எனக்கு நல்லா சொல்லி கொடுக்கறாங்க, மாமாவும் நல்லா ஹெல்ப் பண்றாரு. இப்ப அவங்களோட பொண்ணை பாக்குறதுக்காக கொழும்பு வரைக்கும் போயிருக்காங்க. நானும் அவருந்தான் இப்ப வீட்டுல இருக்கோம். உன் மாப்பிள்ளைய சும்மா சொல்லக்கூடாதுமா. எனக்கு எப்பெல்லாம் தனியா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு. வெளிய கூட்டிட்டு போறாரு, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. வேலையவும் பகிர்ந்துகிட்டு பண்றாரு. எல்லாமே நான் தான் பண்ணணும்னு இங்க இல்ல. கூடவே சைட்ல நான் பிசினஸ் பண்றதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிருக்காரு. எனக்கு வீட்லயே பேக்கரி ஷாப் வைக்கணும்னு ஆசை வந்திருக்கு. நீ நினைக்கலாம் சமயக்கட்டு பக்கமே நான் போக மாட்டேனே, எப்படி இப்ப இந்த ஒரு ஆசைன்னு. எல்லாமே நெட்ல பாத்து கத்துக்கிட்டேமா. நல்ல விஷயங்களையும் நெட்ல பாத்து கத்துக்கலாம்ல. அதான், ஒரு கேக் எப்படி ரெடி பண்றது, அதை எப்படி சிறு தொழிலா பண்ணணும்னு நல்லா கத்துக்கிட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப பயமா இருந்துச்சு. தேவையில்லாத பிரச்சனை வருமோ, எங்க எனக்கு வேலையே செய்ய தெரியாதுன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன திட்டுவாங்களோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் நடக்கவே இல்லை. என்ன அவங்க வீட்டு சொந்த பொண்ணா பாத்துக்கிறாங்க, என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க. இப்படி ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா தாமா எனக்கு இருக்கு. நீ என்ன பத்தி கவலையே படாத அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட லீலா பேசும்போது பொன்னம்மாள் அம்மாக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. அப்படி அம்மா சொல்ற, என் ராசாத்தி, உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நீ சந்தோஷமா இருப்ப. என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கி போச்சு. உனக்கு உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். அப்பா ஊருக்கு வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் உன்னை வந்து பாக்குறோம் அப்படின்னு தன் பொண்ணு கிட்ட பொன்னம்மாள் அம்மா ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் பொன்னம்மாள் அம்மாளோட மனசுல இருந்த பாரமே இறங்கி போச்சு. நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிற பாடங்கள் தான் நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு நம்ம ஸ்கூல் போய் படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. படிப்புக்காக படிக்கிற படிப்பு வேற, வாழ்க்கை கல்விக்காக படிக்கிற படிப்பு வேற. ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. அது ஒருத்தவங்க சொல்லியும் கத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பாடங்களை புரிஞ்சு அனுபவங்கள் மூலமாவும் கத்துக்கலாம். அன்பான உள்ளங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையில அன்பு உள்ளங்களோட வீட்டுக்கு காற்றலைகள் மூலமா கண்டிப்பா வரேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. பொதுமக்களின் கவனத்திற்கு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துற வாடிக்கையாளரா நீங்க அப்படினா இந்த தகவல் உங்களுக்கு தாங்க. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை தொடர்ந்து பெற August 15 KYC கண்டிப்பா பதிவு செஞ்சிருக்கணும். அதனால கேஸ் இணைப்பு வச்சிருக்கிறவங்க உங்க கேஸ் பாஸ்புக் மற்றும் தேவையான அடையாள ஆவணங்களோட சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிக்கு நேர்ல போயோ இல்லனா அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மூலமாவோ KYC பூர்த்தி பண்ணிக்கலாம். KYC செய்யாம விட்டா மானிய விலை சிலிண்டர் வாங்குறதுல சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தவறாம பூர்த்தி செஞ்சுக்கோங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதாம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்று லவ் பேர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: மாணிக்கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதக கல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சு சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், விக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்,
3: கல்லு, குண்டு மணி, சம்பா நெல்லு, ஓதுமணி ஒத்த சொல்லு, பொண்ணு மணி ஒத்த கொள்ளு, நையாண்டி வேளாண்டி, கண்ணாட்டி கடகங்காட்டி, கைகாட்டி கட்டேண்டி, அடி நையாண்டி வேளாண்டி, கண்ணாட்டி கடகங்காட்டி,

0: லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். குறும்பாட்டு எலும்பு அட என் மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும். கரிச்சோறு பெரட்டல் என் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சி பொழுதாச்சுது கஞ்சி கொண்டு போவணும். வாடி வாடி வாடி வாடி வாடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி

0: வச்சது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: No problem.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று லவ்பர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: அடியே ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக்கு ராக் அண்ட் ரோல்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று லவ் பேர்ட்ஸ் மற்றும் ராசையா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்ல பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அத வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாங்க கண்டு காலை ரெண்டு போடுவாரு தீருவாரு காயிருவாரு பறக்குதுவாரு தொப்புடுவாரு தப்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணின் நாளை இரண்டு ஓடுவாரு இருவாரு ஆயுதுவாரு அறகுவாரு எப்படிவாரு அப்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை இரண்டு ஓடுவாரு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனதை எவ்வளவு
2: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்தி விட்டாய்.
1: என்ன இருந்தால் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
2: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு.

பாப்பம்மா, கல்யாணத்தை முடிப்பம்மா, கால நேரம் பாப்பம்மா, கல்யாணத்தை முடிப்பம்மா.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் உனை வெல்லும் மனம் புள்ளும்.

0: ஆடி பழகு
1: உன்றியும் என் விழியும் சந்தித்தார்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்று இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாட நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கலைந்திடும் நம்பை அவள் படைத்தாள் அவன் கற்பனை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்று இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாட நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அத பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.